நேரம் 5:38:30. புலரும் பொழுதில் வண்ண மலராய் அடுத்து ஒழிக்கிறது. திருவிளையாடல் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரிலே 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது கணநாயகா என தொடங்கும் பாடல் கே ஜே எஸ் தஸ் குரலில்.

0: நேரம் 6:31. தேனிசையில் அடுத்த குருவாயூர் உந்தன் குறை என தொடங்கும் பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்கள் குரலில்.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

தேனிசையில் நிறைவாக ஒழிக்கிறது. அண்ணல் நபி என தொடங்கும் பாடல் ஏஆர் ஷேக் முகமது குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த

0: மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3rd ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி. அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்காலாட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளே இங்கே நடைபெறுகிறது.

0: தோன்றுது.
1: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் இடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31 தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000 மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட்மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா நிதி ஜா. अथ वार्ताः. प्रधानमन्त्री नरेन्द्रमोदी गुजरात राज्यस्य सूरतनगरे 18,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000,000, शुभारंभं विहितवान् सः आदौ हजीरा क्षेत्रं गत्वा औद्योगिकाधारभूत संरचना कार्याणां समीक्षां विहितवान् सहैव जनसभामपि संबोधितवान् अनन्तरं प्रधानमंत्री दमन नगरं समागच्छत् यत्र प्रायः 2970 कोटि रूप्यक परिमितानां विविध विकास परियोजनानां उद्घाटनं शिलान्यासं च विहितवान् अवधेयास्पदं वर्तते यत् एताभिः परियोजनाभिः क्षेत्रस्य विकासः आजीविका निर्माणानि तथा जनसुविधानां वृद्धयः च भविष्यन्ति सीबीएसई इति केन्द्रीय माध्यमिक शिक्षा परिषदा अंक सत्यापनार्थं सहैव पुनर्मूल्यांकनार्थं आवेदन प्रस्तुतेः अन्तिमा तिथिः जून मासस्य 7 दिनांक पर्यन्तं वर्धिता सामाजिक अन्तर्जालीय पटले एकेन सन्देशेन परिषदा प्रख्यापितं यत् छात्राः इदानीं रविवासरस्य मध्य रात्रिं यावत् स्व आवेदनानि प्रस्तोतुं शक्नुवन्ति सीबीएसई परिषदा प्रोदीरितं यत् छात्रहितं मनसि निधाय आवेदन प्रक्रियां पूरयितुं छात्रेभ्यः अतिरिक्त समय प्रदानाय एषः निर्णयः स्वीकृतः एतस्मात् पूर्वम् आवेदनस्य अन्तिमा तिथिः अस्य मासस्य 6 दिनांकं यावदासीत् परिषदा सर्वेभ्यः योग्य छात्रेभ्यः परा

0: सः अकथयत् यत् ऑयल इंडिया इति संस्था सम्प्रति गैस द्रव्यस्य संरचनां तथा च तस्य ऊष्मीयमानं मूल्यांकितुं गैस सैंपलिंग इति प्रतिचयनस्य कार्यं करोति। अंतर्राष्ट्रीय पर्यावरण दिवसावसरे श्री पुरी महोदयेन नवदिल्ल्यां फ्लेक्स इंधन वाहनेभ्यः E85 इंधनस्य शुभारंभो विहितः। केन्द्रीय गृहमंत्री अमित शाह ह्यः अब्रवीत् यत् प्रधानमन्त्रिणः नरेन्द्र मोदिनः आर्थिक परिष्काराणां लक्ष्यस्य अन्तर्गतं भारतस्य विकास यात्रा देशस्य आर्थिक समृद्धिम् अविरतं वर्धयति। अस्मिन् आर्थिक वर्षे पंजीकृतं 7.7% जीडीपी विकासं निर्दिश्य श्री शाहः प्रावोचत् यत् एषा उपलब्धिः गत द्वादश वर्षेषु भारतस्य अर्थव्यवस्थया सुदृढतां प्रकटयति। अथ च क्रिकेट क्रीडायां भारत अफगानिस्तान दलयोर्मध्ये स्पर्धा अद्य न्यू चंडीगढ़स्य मुलानपुर स्थिते महाराजा यादवेन्द्र सिंह अंतर्राष्ट्रीय क्रिकेट क्रीडांगणे आरप्स्यते। अस्यां स्पर्धायां शुभमन गिलः भारतीय दलस्य नेतृत्वं विधास्यति। क्रीडेयं भारतीय समयानुसारं प्रातः 9:30 आरप्स्यते। पुरुषाणाम् अंडर 18 इति आ 18 एशिया कप हॉकी प्रतियोगितायाः उपांत्य स्पर्धायां भारतेन पाकिस्तान दलं 5-3 अंतरालेन पराजितम्। अपरतः महिलानां आ 18 एशिया कप प्रतियोगितायाः उपांत्य स्पर्धायां चीन देशेन भारतीय दलं पराजितम्। इति वार्ताः।
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்டு நேர்களை இனி கேட்கலாம் இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரை இசை, 7:30 ஆச்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்க இசையில் பாருபள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மலை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுழிக்கழு இடம்பெற கேட்கலாம். யோக அபியாசம் சேது பந்தாசன குறித்த தகவல்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 தொண்டரடி பொடி ஆழ்வார் இசைப்பேருரை, நிகழ்த்தியிருப்பவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசையில் ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 அப்பாவுக்கு மணிவிழா நாடகம் எழுதியவர் என் வி முருகேசன் அவர்கள், நடிப்பு நடராஜன், இளங்கோ குமணன், பாம்பே கண்ணன், வி கிருஷ்ணமூர்த்தி, தனசேகரன், ஆர் ஜெயகோபால், சுமதி ஸ்ரீ, எம் எஸ் ராஜாமணி ஆகியோர், அமைப்பு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இதழியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலால் ஆன சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல். பங்கேற்பவர் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை இணையமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவ்யா அவர்கள். 11:45 திரைகாணம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு, ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல, சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துரு.

0: வந்துச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்க படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக

0: சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கேஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும்

0: காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. 2018 ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: FM கோல்ட் அலைவரிசையில் இனி நேர்கள் கேட்கலாம் திரையிசை. நியூ திரைப்படத்திற்காக சின்மயி அனுபமா பாடியுள்ள பாடல்.

என்றால் மணக்கும் வாசப்பூ வணக்கம் வைத்தாலே மணக்கும் பூ வெடிக்கும் தேவடிக்கும் இது துடிக்கும் நடிக்கும்

0: திரைசை கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்கள் 8:30 ஒலிக்கும். நேர்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் இன்று இரவு 8:10 அப்பாவுக்கு மணி விழா நாடகம் இடம்பெற கேட்கலாம். எழுதியவர் என் வி முருகேசன் அவர்கள். நூறுபுள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் தொடர்வது ஆச்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்களை இனி கேட்கலாம் திரைகானம். ராஜ்மஹால் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ளது.

நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வேண இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கருணிம்ப திருவற்றியூர் தியாகையர் இயற்றிய சகானாராக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 9:29:55. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை. சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வத்தனே வாருலேரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சண்முகப்பிரியாராக மாதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்ட்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். ஆன் பாவம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியுள்ளது.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
3: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है।
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
4: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியுள்ளது.

சகமபமக ச பாப்ப நின்னிதாக சாச நின்னிதாக பதனி சகமப கூட்டத்திலே கோயில் புறா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்தது இதய கோவில் திரைப்பட பாடல். ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்கிறது எஸ் ஜானகியுடன் காக்கி சட்டை திரைப்படத்திற்காக.

0: 1.1
1: நேர்களினை கேட்கலாம் திரைகானம். என்றென்றும் காதல் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: குறைபாடு தோன்றும்போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
1: இகலதில் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழூக்கும் தன்மை அவர்.
0: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேர்களை இனி கேட்கலாம் இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12 மணிக்கு திரைகானம், 12

0: அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேர்களினை கேட்கலாம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12 மணிக்கு திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 தொண்டரடி போடி ஆழ்வார் இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, மாலை 4:10 திணீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கேசை ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டிடம்பெற கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 அப்பாவுக்கு மணிவிழா நாடகம். எழுதியவர் என் வி முருகேசன் அவர்கள். நடிப்பு நடராஜன், இளங்கோ குமணன், பாம்பே கண்ணன், வி கிருஷ்ணமூர்த்தி, தனசேகரன், ஆர் ஜெயகோபால், சுமதி ஸ்ரீ, எம் எஸ் ராஜாமணி ஆகியோர். அமைப்பு ராமசாமி சுதர்சன் அவர்கள். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இதழியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல். பங்கேற்பவர் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை இணை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவர்கள். 11:45 திரைகானம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல் திரைகானம்.

0: தலைகலத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுதிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுதிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொலுதிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
4: अगर टाइम मैनेजमेंट सीख लिए और समय का प्रोडक्टिव यूज सीख लिया तो आप देखिए, आप कभी भी प्रेशर नहीं लगेगा, थकान नहीं लगेगी।
3: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
5: திரைக்கானத்தில் அடுத்ததாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், AL ராகவன், P. சுசீலா, LR ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

தடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும்

நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரூப்?

பார் நடையிலே புயலை பார் செயலிலே புரியும் பார் முடிவிலே விரட்டினால் முடியுமா மிரட்டினால்

ஒலித்து பாடல் இடம்பெற்ற படம் அன்பே வா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல் படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை.

0: எனக்கென்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு. ஏன் சார் இத்தனை பரபரப்பு?

0: மனமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு மாரியில் தெரியும் போர்டு, சென்னை 26, என்னை அவசியம் பாரு.
1: ஐய்ய, இதுதான் மருந்து சீட்டா?
0: ஹலோ மிஸ்டர் அட்வகேட்.
2: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு. வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு. வழக்கிட்ட

புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.

0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: காஜிநாதனே என் தெய்வம்.
0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ?
0: அவள் துணையினை பிரிவது முறையோ?
1: பகைதான் மலரும்
0: பகையே அன்பாய் மலரும்.
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ?
0: கலந்தவர் பிரிந்திட

0: காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி.
1: திரைகானம் கேட்டீர்கள்.
2: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
3: https://awards.gov.in.
2: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: உள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி, லக்ஷாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடர்

0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊனை முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து இப்படி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்களிலிருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவு வந்து அப்ப வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலான்னு இருக்கு.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. கேஎல் ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 12:50. 100.1 FM கோல்டில் நேர்களினை கேட்கலாம் மெல்லிசை. நிகழ்ச்சியின் முதலில் எம் ஆனந்தவல்லி பாடியுள்ள பாடல்.

லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா புன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி.

பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத் ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹன் பக்தாங்கிரேணு பிரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனி பிரணதோஸ்மி நித்யம். சப்த பிரகார மத்யே சரசிச முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்ய தேசே மிருதுதரபணிராட் போக பர்யங்க பாகே நித்ரா முத்ரா விராமம் கடி நிகட சிரஃப் பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மாதாத்ரீ கராப்யாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். கமலே கமலாக்ஷ வல்லபே த்வம் கருணாபூர தரங்கிதைரபாங்கைஹி அவலோய வவலோகய மாம் அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அக்ருத்ரிமம்.

இன்று நாம் அனைவரும் செய்த ஒரு பரமபாக்யம், ஆழ்வார்களில் ஒரு ரத்னமாக பிரகாசிக்கக்கூடிய தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய விப்ரநாராயண சுவாமி அவருடைய சரித்திரத்தை அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். பகவானுடைய அவதாரங்கள், தசாவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி. அவதாரங்களையே பகவான் எதற்காக செய்கின்றான் அப்படின்னுட்டா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு பகவான் சுஸ்பஷ்டமாக தன்னுடைய அவதாரத்துக்கு உண்டான காரணத்தை சொல்லிட்டு வரார். அது மட்டும் இல்லாமல், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய தது ஆத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு, எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு கிளானி ஏற்படுறதோ, தர்மத்துக்கு ஒரு குலைவு ஏற்படுறதோ, அப்பெல்லாம் அந்த தர்மத்தை சீர்திருத்தி தர்மத்தை புனர் பிரதிஷ்ட பண்ணுறதுக்காக திருப்பியும் பகவான் அப்பப்போ அவதாரம் செய்வேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு வரார். அது மட்டும் இல்லாதபடி, சாதுக்களை ரட்சிச்சு துஷ்டர்களை சிக்ஷிச்சு தர்மஸ்தாபனம் பண்ணுவதற்காக தான் அவதாரம் செய்வேன். யுகே யுகே அப்படிங்கிற இடத்துக்கு பெரியவாள்லாம் என்ன வியாக்கியானம் பண்ணுறா அப்படின்னு விட்டா, எப்பப்பெல்லாம் அவசியம் ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம், யுகம் யுகத்துக்கு, யுகத்துக்கு ஒரு அவதாரம், யுகத்துக்கு ஒரு அவதாரம்னு இல்லாதபடி, யுகே யுகேங்கிறதுக்கு அர்த்தம் எந்தெந்த சமயத்தில் தர்மத்துக்கு கிளானி ஏற்படுறதோ, எப்பப்பெல்லாம் தர்ம பிரதிஷ்டைக்கு உண்டான ஒரு அவசியம் ஏற்படுறதோ அப்போ பகவான் இறங்குறான். அப்போ தசாவதாரம் மத்ஸ்யகூர்ம வராக நரசிம்ம வாமன அப்படின்னு தசாவதாரங்கள் பிரசித்தியாக இருந்த பொழுதிலும், ஆழ்வார்களுடைய அவதாரத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு ஒரு அபிநவ தசாவதாரம் அப்படின்னு சொல்லலாம். பகவான் யுகங்களில் பார்த்துட்டா, கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகங்கள்லாம் பகவானே அவதாரம் பண்ணினாலும், கலியுகத்தில் மட்டும் பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னு விட்டா, சாதுக்களை அனுப்பிச்சு வைக்கிறான். ஏன்னா கலியுகத்துக்கு பிரதானமான தர்மம் எது அப்படின்னு பகவத் பக்தி, அதுலேயும் பிரத்யேகமாக பகவன் நாம சங்கீர்த்தனம். பகவன் நாம சங்கீர்த்தன ரூபமான பாகவத தர்மம் தான் கலியுகத்துக்கு பிரதானமான தர்மமாக இருக்கிறதுனால, இந்த பாகவத தர்மத்தை அவலம்பித்து பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணுறதும், பகவானுடைய குணங்களை கேட்கறதும், பகவானை சதா சிந்தனம் பண்ணுறதும், கதாசிரவண கீர்த்தன சிந்தனங்கிற இந்த பாகவத தர்மத்தை பிரதானமான தர்மமாக கொண்டு தான் கலியில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கரையேற போகிறா அப்படிங்கிறதுனால, இந்த பாகவத தர்மத்தை காண்பிக்கிறதுக்காகவே கலியுகத்தில் அநேக சாதுக்களை பகவான் அனுப்பிச்சு வைக்கிறான். சாதுக்கள்லாம் பகவானுடைய அம்சபூதர்கள். அது மட்டும் இல்லை, சாதுக்கள்லாம் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்படுற பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது, சாதுக்கள்லாம் பிரத்யேகமாக கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவதாரம் பண்ணுறாளாம். கலௌ இச்சந்தி சம்பவம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இவாள்லாம் வைகுண்டவாசிகள் தானே, சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு வைகுண்டத்தில் சதா பகவானை தரிசனம் பண்ணிண்டும், பகவத அனுபவத்தில் தெளிச்சென்றும், அந்த பிரம்மசுகத்தில் தெளிச்சென்றிருக்கக்கூடியவர்கள் எதுக்கு திருப்பியும் இந்த பிரபஞ்சத்தில் இறங்குறா அப்படின்னுட்டா, அங்கேருந்து கூட போறலையாம் வாழ்க்கு, அங்கேருந்து போறலையா இந்த பூமியில் இறங்கி ஆடி பாடி கொண்டாடணும், பகவானை அங்கங்கே போய் மங்களாசாசனம் பண்ணணும், அங்கங்கே கீர்த்தனம் பண்ணணும், அங்கங்கே பிரவச்சனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையால், பக்தி பண்ற ஆக்ரகத்தால திருப்பியும் இவாள்லாம் இந்த பிரபஞ்சத்துல இறங்குறா, திருப்பி திருப்பி அவதாரம் பண்ண ஆசைப்படுறா. ஏன்னா பக்தி பண்ணி அவளுக்கு போறும்னு தோணல. அதனாலதானே பத்ராச்சல ராமதாசர் சொல்றார் இல்லையா, உன்னுடைய நாமம் இவ்வளவு ருச்சியா இருக்கேப்ப அதிரச மூலகள்.

ஆஞ்சநேயர் இன்னும் பக்தி பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சனா தனைய ஹிருத்கஞ்ச தளமுணந்து ரஞ்சில்ல நீ நாமம் அப்படிங்கிற ஹனுமான் இன்னும் பக்தி பண்ணிட்டு இருக்காரு. பரமேஸ்வரனே உட்காந்து காசி கஷேத்திரத்துல சதா ராமநாமத்தை இல்லையா அப்படியே ஹிருதயத்துல ஆஸ்வதிச்சுருக்கார்.

அப்படின்னு பக்தி பண்ணி அழுக்கலை சலுக்கலை. எத்தனை யுகங்களாக எடுத்து ராமாவதாரத்துக்கு அப்புறம், எந்த யுகத்தில் ராமாவதாரம்னு ஒரு கணக்கு சொல்ல முடியுமா என்ன? ஆனால் இன்னி பர்யந்தம் ஆஞ்சநேயர் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம்னு எங்கெங்கெல்லாம் ராமநாமா நடக்கிறதோ அங்கே சிரசு மேலே கை குவிச்சுண்டு ஆனந்த பாஷ்பம் விட்டுண்டு பாவரோமாஞ்சனத்தோடு உட்காந்து ராமாயண சிரவணம் பண்ணுறார், ராமநாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காருன்னா பக்தி பண்ணி அழுக்கலை. அதனால் இவாள்லாம் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி லோகத்தில் அவதாரம் பண்ணி அவளும் பக்தி ரசத்தை ஆஸ்வதிக்கிறா, நமக்கும் அந்த பக்தி ரசத்தை வாரி வாரி கொடுக்கறா. இல்லை அல்லாதபடி இந்த மாதிரி சுத்தமான பக்தினா என்னன்னே புரியாது. அதனால கலியுகத்தில் அப்பேற்பட்ட சாதுக்கள் அவதாரம் பண்ணுவா அப்படிங்கிறத பாகவதம் கோஷிக்கிறது. கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயண தாமிரபர்ணி நதியத்ர கதபால பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா திரவிடேஷு ச பூரிஷ கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயண. கலியுகத்தில் தானே இப்பேற்பட்ட பரமபாகவதால் அவதாரம் பண்ண போறா அப்படின்னு பாகவதம் கோஷிக்கிறது. அதுவும் பாகவதம் அழகாக ஒரு மேப் வேறு போட்டு காண்பிக்கிறது, எந்தெந்த இடங்களில் சாதுக்கள் அவதாரம் பண்ணுவா அப்படிங்கிறதே. தாமிரபர்ணி நதியத்ர கிருதபாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா திரவிடேஷு ச பூரிஷ. தாமிரபர்ணி நதி தீரம் அப்படின்னு சுட்டி காண்பிக்கிறதுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னுட்டா, நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் உடைய அவதாரத்தை தான் சூச்சனை பண்ணுறது அந்த இடத்துல. கிருதமாலா அப்படிங்கிறது வைகை. வைகை ஆற்றங்கரையில் யார் அவதாரம் பண்ண போகிறானா? பெரியாழ்வார் ஆண்டாள் இவாள்லாம் அவதாரம் பண்ண போகிறார். பயஸ்வினி பாலாற்றங்கரையில் முதலாழ்வார்கள் அவதாரம் பண்ண போகிறா. காவேரி காவிரி ஆற்றங்கரை, காவிரி ஆற்றங்கரையில் தானே எத்தனையோ எண்ணிலடங்காத சாதுக்கள் அவதாரம் பண்ணுறாங்க. காவிரி ஆற்றங்கரைனா தொண்டரடிப்புடி ஆழ்வார், காவிரி ஆற்றங்கரையில் தான் நமக்கு வந்து திருமங்கை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், இவரெல்லாம் காவிரி ஆற்றங்கரையிலேயே வந்து விடுறா இல்லையா? நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக காவிரியினுடைய ஒரு பெருமையை எடுத்து காண்பிக்கிறார். கங்கையர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படிங்கிறார். நமக்கு தொண்டரடிப்புடி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சரியமான திருமாலையில் சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த காவிரி எத்தகையது அப்படிங்கிறார்.

கங்கையர் புனிதமாய காவிரி நடுவுபாட்டுங்கிறார். கங்கைய காட்டிலும் பரம பவித்திரமானது எங்க காவிரி அப்படிங்கிறார். ஆழ்வாரே இப்படி சொல்றாரே அப்படின்னுட்டா, நமக்கெல்லாம் காவிரி மகா பவித்திரமான நதிதான். காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஆழ்வார்களை பெற்றுக் கொடுத்த நதியாச்சு. இந்த நதி தீரத்துல தானே இத்தனை ஆழ்வார்கள் வந்தா. ஆனா ஆழ்வார் எதை மனசுல வச்சுட்டு பாடுறாருன்னுட்டா, இங்கதானே ரங்கநாதன் வந்து சைனிச்சுருக்கா. இந்த உபய காவிரி மத்தியில தானே வந்து ஆச்சரியமா ரங்கநாதன் சைனிச்சிருக்கான். அதை வச்சிருந்து சொல்றார், பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையன் ஏழையேனே. இதை எப்படி என்னால மறக்க முடியும், இதை மறந்துட்டு ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாங்கிறார். எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும். இப்படி யோக சைனத்துல சப்த பிராகாரத்துக்கு மத்தியில பிரணவாகார விமானத்தின் கீழே இல்லையா, ஆதிசேஷன்ல அப்படி சைனிச்சிருக்கக்கூடிய யோகநித்ரா விலாசம் பனிவர மிருதுதல்பே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பிரபுவை பார்த்துட்டும் இதை மறந்து வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா. எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இல்லையா. அதனால நமக்கு அப்படி ஆழ்வார்களுடைய அவதாரத்தை தான் பாகவதம் சூச்சனை பண்றது. கலவு கலவு பவிஷ்யந்தி நாராயண பாராயணா, தாமிரபரணின்னு ஆரம்பிச்சு இவ்வளவு நதி தீரங்களை சொல்லிட்டு வரத்தையே ஆழ்வார்களுடைய அவதாரத்தை தான் சூச்சனை பண்றது. காரணம், ஆழ்வார்கள் கிட்ட இருந்து தான் இந்த பக்தி சம்பிரதாயம்ங்கிறது நல்லா புஷ்டியாச்சு. ஆழ்வார்கள் காலத்துல இருந்து, ஆழ்வார்களுடைய அவதார காலம்னு எடுத்து பார்த்துட்டா கலியுகத்துக்கு முன்னாடியில இருந்தே ஆழ்வார்களுடைய அவதார காலம். அதுல இருந்து அப்படியே வரிசையா பார்த்துட்டு வந்தோமானால் ஒரு ஒரு ஆழ்வார் முதலாழ்வார்கள் அடுத்த

அடுத்து வரக்கூடிய ஆழ்வார்கள் நமக்கு எதை ரொம்ப ஆச்சரியமாக காண்பிச்சு கொடுத்தா அப்படின்னு விட்டா, வேதமோ இதிகாச புராணங்களோ சாஸ்திரங்களோ இது அத்தனையும் நமக்கு அழகாக பாசுரங்களாக பண்ணி கொடுத்துட்டா, நமக்கு அழகாக பாசுரங்களாக பண்ணி கொடுத்துட்டா. ஏதோ பெருசாக சம்ஸ்கிருதம் படித்தாதான் உண்டு, வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருந்தாதான் உண்டு அப்படின்னு இல்லாதபடி, குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்த்துட்டா ராமாயணம் தெரிஞ்சு விடுறது, திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்த்துட்டாலோ வேதத்தினுடைய 6 அங்கங்கள் நமக்கு ஆச்சரியமாக கிடைச்சி விடுறது. சிக்ஷை, வியாகரணம், கல்பம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம் அப்படிங்கிற 6 அங்கங்களும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களில் கிடைச்சி விடுறது. சாந்தோக்கிய உபனிஷத்துடைய சாரம் நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான திருவாய்மொழியில் கிடைச்சி விடுறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு கிருஷ்ணலீலைகளும் பெரியாழ்வாருடைய பாசுரங்களில் கிடைச்சி விடுறது. அதுலேயும் பிரத்யேகமாக ராச பஞ்சாத்தியாயின்னு சொல்லக்கூடிய அந்த 5 அத்தியாயங்களுடைய சாரமாக இருக்கிற மாதுரிய பாவம் நமக்கு நாச்சியார் திருமொழி, திருப்பாவை முதலிய பாசுரங்களில் கிடைச்சி விடுறது. சொல்லி மாளுமா? ஆழ்வார்கள் பேசாத ஒரு விஷயம் உண்டா? ஆனால் ஒரு பாமரனும் படித்து கண்ணில் ஆனந்த பாஷ்பம் விடலாம், அப்படி வந்து மெய்னி சிலிர்க்கலாம், அப்படி ஹிருதயம் உருகலாம் அப்படின்னா கொண்டு கொடுத்துட்டா. ஏதோ பெரிய பாடசாலையில் போய் ரொம்ப யோக்கியதை இருக்கிறவா மட்டுமே படித்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய பரம பிரமாணமான சாஸ்திர விஷயங்களை நமக்கு எப்படி கொடுத்துட்டான்? நான் பாசுரங்களாக கொடுத்துட்டான்.

இது யாருக்கு தான் புரியாது? இதுக்கு என்ன பெரிய சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணுமா, பெரிய சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கணுமா? குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும், நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம. திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் யாருக்கு புரியாது? வயல்ல நாத்து நட்டுண்டே இந்த பாசுரம் சொல்லிவிடலாமே இல்லையா? ஏதோ மண் சுமந்து ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருக்கார், இந்த பாசுரத்தை காதால கேட்டுனா நாராயண நாராயண நாராயண நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா. புரிஞ்சு கொடுத்தோம், இந்த நாராயணாங்கிற நாமத்துக்குள்ள என்ன இருக்குண்ணா? எல்லாம் இருக்கு, வேதம் இருக்கு, சாஸ்திரங்கள் இருக்கு. சமஸ்த வேத சாஸ்திரங்களுடைய சாரம் உதனா நாராயண நாமம். இப்படி கொண்டு கொடுத்துட்டாரே ஆழ்வார். அப்ப ஆழ்வார்கள் என்ன பண்ணினான்னா, பரம பிரமாணமா இருக்கக்கூடிய வேதமோ இதிகாச புராணங்களோ சாஸ்திரங்களோ இதெல்லாம் நமக்கு 4000 பாசுரங்களா கொடுத்துட்டா, இதால காண்பிக்கப்படுற பரமபுருஷன் பரமாத்ம ஸ்வரூபத்தை எங்க காண்பிச்சு கொடுத்தானா? அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கிற பெருமாளா காண்பிச்சு கொடுத்துட்டா. அப்ப என்னன்னா, வைகுண்டம் போனாதான் பார்க்க முடியும், பார்க்கடல் போனாதான் பார்க்க முடியும், இல்ல ஹிருதயத்துக்குள்ள தியானத்தால மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஒடுக்கி ஹிருதயத்துக்குள்ள பார்க்க முடியும் அப்படின்னு இல்லாதபடி திருவல்லிக்கேணிக்கு போயிட்டா பார்த்து விடலாம். அல்லிக்கேணி கேணேனேயே. ஆழ்வார்களுடைய பாசுரத்தை வச்சுட்டு அந்தந்த திவ்யதேசத்துக்கு போனோமானால், அல்லிக்கேணி கண்டேனே, அரங்கமா நகருளானே, திருக்கண்ணபுரத்து எம்மானே, அச்சோ ஒருவர் அழகியவா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாளை பார்த்து ஆழ்வார் காண்பிச்சு கொடுக்கிறார். அதனால என்னன்னா, பரம பிரமாணமா இருக்கக்கூடிய வேதமோ இதிகாச புராணங்களோ சாஸ்திரங்களோ 4000 எடுத்து அது காண்பிச்சு கொடுக்கக்கூடிய பிரமேய வஸ்துவா இருக்கக்கூடிய பெருமாளோ பகவானோ அந்தந்த திவ்யதேசங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாளையே காண்பிச்சு கொடுத்துட்டா, அப்ப அந்தந்த பாசுரத்தை வச்சுட்டு அந்தந்த பெருமாளை சேவிச்சு விடலாம் அப்படின்னு நமக்கு எவ்வளவு லகுவா பண்ணி கொடுத்துட்டா, எவ்வளவு லகுவா பண்ணி கொடுத்துட்டா, சாதன சாத்தியத்தை எவ்வளவு லகுவா அப்படி பண்ணி கொடுத்துட்டா நமக்கு. ஆழ்வார்கள் நாள்ல இருந்துதான் இந்த ஒரு சம்பிரதாயம் ஆச்சரியமாக இது வந்து ஒரு நடைமுறைக்கு வந்தது. இதுக்கப்புறம்தான் தேவாரத்தாலையும் திருப்பதிகங்களால நாயன்மார்கள்லாம் அந்தந்த பதிகங்களால அந்தந்த ஸ்தலத்துல இருக்கிற சிவபெருமானை நமக்கு காண்பிச்சு கொடுத்தா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டதாசர்கள் அவளுடைய கன்னட பதங்களால இல்லையா நமக்கு வந்து உடுப்பி கிருஷ்ணனையும் பாண்டுரங்கனையும் காண்பிச்சு கொடுத்தா, மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அபங்கங்களால பாண்டுரங்கனை காண்பிச்சு கொடுத்தா, மீராவது மர்வாடு பாஷையில மார்வாடி பாஷையிலேயே ஆச்சரியமா தன்னுடைய பதங்களால கிரிதாரிய காண்பிச்சு கொடுத்தார், துளசிதாசர் அவத் அப்படிங்கிற அயோத்தியில வழங்கப்படக்கூடிய அந்த அவத் பாஷையில நமக்கு ராமச்சரித்த மானசத்தால ராமனை காண்பிச்சு கொடுத்தார். இப்படி சொல்லிட்டே போலாம். சூர்தாசர் விரஜபாஷையால அவ்வளவு கீர்த்தனங்கள் விரஜபாஷையில பாடி ராமசுந்தரனையே காண்பிச்சு கொடுத்தார். பத்ராசல ராமதாசர் தெலுங்கிலேயே ராமனை காண்பிச்சு கொடுத்தார். அன்னமையா தெலுங்கு பதங்களால

தளபதி வெங்கடேஸ்வரரை காண்பிச்சு கொடுத்தார். பூந்தானம் தன்னுடைய மலையாள பதங்களால் குருவாயூரப்பனை காண்பிச்சு கொடுத்தார். அந்தந்த பிரதேச பாஷைகள்லேயே அவ்வளவு ஆச்சரியமான சாஸ்திர விஷயங்களையும் பக்தி விஷயங்களையும் அந்தந்த பிரதேச பாஷைகளில் பாடி அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற பெருமாளை நமக்கு பரம பிரயோஜனமாக காண்பிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ஆழ்வார்கள் நாளில் இருந்து தான் வந்துச்சு. இப்படி ஆழ்வார்களுடைய ஒரு நமக்கு பண்ணியிருக்கக்கூடிய உபகாரத்தை என்ன சொல்கிறது. அதனால் எப்படி பெருமாளுடைய ஒரு தசாவதாரம் பிரசித்தியோ அதை போல் ஆழ்வார்களுடையதை ஒரு அபிநவ தசாவதாரம்னு சொல்லலாம். அதுலேயும் பெருமாளுடைய ஆயுதங்கள், பெருமாளுடைய பூஷணங்கள் இதெல்லாமே என்னென்னா திவ்யமானதில்லையா, இதெல்லாமே சாட்சாத் பெருமாள் தானே, பெருமாளுடைய சைத்தன்யத்தோடு கூடினது தானே இல்லையா. அதனால் அந்தந்த திவ்யாயுதங்களும் அந்தந்த பூஷணங்களுமே ஒரு ஒரு ரூபத்தை எடுத்துண்டு கீழே இறங்கித்து ஆழ்வார்கள்னு, அதில் பெருமாளுடைய வனமாலையுடைய அவதாரம்தான், வனமாலையுடைய அம்சம்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படிங்கிறத பெரியவாள்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக நிர்ணயம் பண்ணி கொடுக்குறா. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படிங்கிற இந்த ஆழ்வாருக்கு விப்ரநாராயண சுவாமின்னு பேர் இருக்கு. இந்த ஆழ்வார் திருமண்டங்குடி அப்படின்னு ஒரு கிராமத்தில் அவதாரம் பண்ணினார். திருமண்டங்குடிங்கிற கிராமத்திலிருந்து அதற்கப்புறமா ஸ்ரீரங்கமே வந்துட்டார். மற்றொன்றும் வேண்டாமனமே

மதிலரங்கள் கற்றினம் மேய்த்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானே மனமே எப்பொழுதும் பேசு அப்படின்னு திருவரங்கப் பெருமாள் அறையர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மேல பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான ஒரு தனியன்னு சொல்லுவா. இதை ஒரு தியான ஸ்லோகம் போல, ஒரு தியான பாசுரம். எப்பொழுதுமே அரங்கனார்க்கு ஆட் செய்து திருவரங்கனுக்கே ஆட்பட்டு அவனை மட்டுமே பாடியிருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார்னா இவர் ஒருத்தர் தான். பாக்கி ஆழ்வார்கள்லாம் கூட அங்கங்கே இருக்கக்கூடிய பெருமாளை அப்படியே மங்களாசாசனம் பண்ணி வர, பல திவ்யதேசங்களை பாடிட்டு வர, இந்த ஒரு ஆழ்வார் மட்டும் அரங்கனை தவிர, ரங்கநாதனை தவிர இன்னொரு பெருமாளை கூட பாடலை இல்லையா. ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்ன அப்படின்னு விட்டா அவளுடைய ஒரு ஏகாந்த பக்தி, ஏகாந்த நிஷ்டை. பெருமாளை தவிர இல்லையா, பகவானை தவிர இன்னொரு தெய்வத்தை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டா அவளுடைய ஏகாந்த பக்தி. அதுலேயும் இவருடைய ஒரு ஏகாந்த நிஷ்டை, நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய ஒரு ஏகாந்த நிஷ்டை. அரங்கனை தவிர இன்னொரு பெருமாளை கூட பாடலை, இன்னொரு திவ்ய தேசத்தை கூட பாடலை. அதனால இந்த இடத்துல அப்படி ஆச்சரியமா, மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேச, அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஒரு ஏகாந்த நிஷ்டையோடு கூடின தொண்டரடிப்பொடி ஆழ்வாரையே ஹே மனமே நீ எப்பொழுதும் சிந்தனை பண்ணின்று அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தனியன். திருமண்டங்குடிங்கிற க்ஷேத்திரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கே வந்துவிட்டார். ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துருக்கார். அப்பா அம்மா சின்ன வயசுலேயே பகவான் அடைஞ்சுட்டாவா? அப்போ மாதா யாரு, பிதா யாரு, பந்து யாருனா எல்லாம் பகவான் தான். ஆழ்வார்கள் அப்படின்னாலே யாரு அப்படின்னுட்டா, பக்தியில் ஆழ்ந்து போகின்றவர்கள், நம்மளையும் அப்பேற்பட்ட பக்தியில் ஆழ்த்தக்கூடியவர்கள் தான் ஆழ்வார்கள். ஒரு துளசி எப்படி சுகந்தத்தோடையே அங்குரிக்குமோ அதை போல பக்தர்கள்லாம் அப்பேற்பட்ட பிறப்பிலிருந்தே அப்பேற்பட்ட உத்தமமான பக்தியோடையே பிறக்கிறா. பிரஹ்லாதனுக்கு யாரும் பக்தியை சொல்லிக் கொடுக்கல இல்லையா, மீராவுக்கு யாரும் பக்தியை சொல்லிக் கொடுக்கல. பக்திங்கிறது ஒரு துளசி அங்குரிக்கிறதே அந்த சுகந்தத்தோடு அங்குரிக்கிறத போல பக்தியோடையே தான் அவள்லாம் அவதாரம் பண்றா. இப்படி ஆழ்வார் இல்லையா, அப்பேற்பட்ட மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர் இல்லையா அவர். ஏன்னா பக்திங்கிறதோ ஞானம்ங்கிறதோ வைராக்கியங்கிறதோ கிருப்பையால் ஏற்படக்கூடியது, அதுவும் பகவத் கிருப்பையால் குரு கிருப்பையால் அது ஏற்படக்கூடியது. சம்பாதிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. 1000 புஸ்தகங்களை படிக்கலாம், 1000 பிரவச்சனங்கள் கூட கேட்டுவிடலாம், புத்திபூர்வமாக ஏதோ புரியுமே தவிர அனுபவத்தில் வரணுமே. ஒரு புட்டு கண்ணில் வந்துடுமா, ஜலம் வந்துடுமா, மெய்னி சிலிர்த்துடுமா, அப்படி ஒரு ரோமாஞ்சனை ஏற்பட்டுடுமா? அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் நாணிக் கவிழ்ந்திருப்பன் அப்படின்னலாம் நம்மாழ்வார் உத்தமமான ஒரு பிரேம பக்தனுடைய லட்சணத்தை சொல்கிறார். அவன் கண்கள்லேருந்து தாரதாரியாக ஜலம் வரும், அவனுக்கு மெய்னி சிலிர்க்கும், தொண்டை தழுதழுக்கும். எப்பொழுதும் பகவத்குணங்கள்லேயே, பகவானுடைய கல்யாண குணங்களில்

மூழ்கி தளச்சன் இருப்பான், பகவானுடைய நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பான். அவன் அறியாத அவன் இடத்துல இந்த பக்தி பிரவகிக்கும் அப்படிங்கிறத இந்த பக்தியை நடிச்சுவிட முடியாது, கத்துண்டுட முடியாது. இது வந்து கிருபையால் உள்ளிருந்து திரகிக்கணும். ஆக ஆழ்வார்கள் அப்பேர் பெற்ற மயர்நல மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்களாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட சுவாபாவிகமான பகவத் பிரேமே ஆழ்வார்களுக்கு உண்டு இல்லையா? அதனால திருவரங்கத்துக்கே வந்துட்டார். இந்த ஆழ்வார் பாமாலை பூமாலை சாற்றி வந்தார் பெருமாளுக்கு. நம்ம ஆண்டாளை சொல்றதே சூடி கொடுத்த சுடற்கொடியே அப்படின்னு தானே சொல்றோம் இல்லையா? பாமாலை பூமாலை சாற்றினாலே சொல்லு அப்படின்னு தானே சொல்றோம். நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு பூமாலை சாற்றினா கூட வாடி போயிடுறது, ஆனால் அந்த புஷ்ப மாலை கொஞ்ச நாழி வாடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காலம்பர் போட்டோம்னா சித்தனாழி பெருமாளுடைய கழுத்தில் வாடாமல் இருக்கணுமானால் அந்த மாலையை கட்டுறதே அதில் ஜலத்தை புரோக்ஷிச்சு புரோக்ஷிச்சு கட்டுவா. அந்த ஜலத்தை புரோக்ஷிச்சு கட்டி அந்த ஹாரத்தை கொண்டு சாத்தி விட்டோமானால் கொஞ்ச நாழி மலர்ந்து வாடாமல் இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாழி கழித்து வாடுறது. ஆனால் மகான்கள் என்ன பண்ணுறா, பாமாலை சாத்தரா

தியாகராஜர் ஒரு அழகான மாலை சாத்திரா, ராக ரத்ன மாலிகஜே. நமக்கு என்ன தோணும் அப்படின்னு விட்டா, கரகர பிரியா காம்போதி தோடி பைரவி ஆனந்த பைரவிங்கிற ராகங்களால ஒரு மாலை சாத்திராரோ அப்படின்னு தோணும். வெளிப்படையான அர்த்தம் இதுதான், ஆனா அந்தரங்கமான அர்த்தம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டா, ராகம்னா பாவம்னு அர்த்தம். அந்தந்த ராகத்தை பாடுறத ஹிருதயத்தில் ஒரு பாவம் ஏற்படுறதே, அதனாலதான் அதுக்கு ராகம்னே பேர். அதனாலதான் பாவபக்திக்கு ராகபக்தின்னு பேர். இப்போ ரஞ்சனி பாடினா ஒன்று தோன்றது, கரகர பிரியா பாடினா ஒரு ஹிருதயத்தில் ஒரு பாவம் வருது, அட்டானா பாடினா ஒரு காம்பீரியம் வருது, நீலாமரி பாடினா ஒரு வாத்சல்ய பாவம் தோன்றது, சஹானா பாடினா ஒரு இழைவு ஒரு குழைவு வருது. இந்த ராகங்களால் இந்த பாவத்தை உண்டு பண்ண முடியறதுனால தான் அதுகளுக்கு ராகங்கள்னே பேர். அப்படிங்கிறதுனால என்னென்னா, இத்தனை பாவங்கள் இருக்கு இல்லையா, கௌசல்யா பாவம், சுமித்ர பாவம், பரத பாவம், லக்ஷ்மண பாவம், சத்ருகுண பாவம், ஹனுமானுடைய பாவம், குகனுடைய பாவம், சுக்ரீவனுடைய பாவம்னு ராமாயணத்தில் கொட்டி கிடக்கிற இத்தனை பாவங்களையும் அழகாக தொடுத்து ஒரு ஹாரம் கட்டி போடுறார் இல்லையா. இத்தனை பாவங்களை தன்னுடைய கீர்த்தனைகளில் வெளிப்படுத்தி அதனால் ஒரு ஹாரம் கட்டுறார் அப்படிங்கிறதுக்கு தான் ராகரத்ன மாலிகஜே. அதுவும் ஒரு மாலை இல்லை, ரெண்டு மாலை இல்லை, சதராகரத்ன மாலிகஜே. நூற்றுக்கணக்கான மாலைகள் சாத்திரை, இதுக்கு தான் பாமாலைன்னு பேர். ஆனால் இந்த பாமாலை இன்னி வரைக்கும் வாடலை, இன்னி வரைக்கும் வாடலைங்கிறது விஷயம் இல்லை. ஆழ்வார்கள் எந்த நாளில் தொடுத்தாலோ தெரியல, வால்மீகி எந்த நாளில் ராமாயணம் பண்ணினாரோ தெரியல, ஆனால் மகான்கள் தொடுத்து சாத்திர மாலை காலத்துக்கும் வாடாமல் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி இந்த புஷ்ப மாலையை தொடுத்து சாத்திரத்தை ஒரு ஜலத்தை புரோக்ஷிச்சு புரோக்ஷிச்சு கட்டுறாளோ, அதைப்போல் இந்த ஹாரத்தை சாத்திரத்தை ஆனந்த பாஷ்பம் விட்டு விட்டு விட்டு ஹிருதயம் திரகிச்சு திரகிச்சு திரகிச்சு இந்த ஹாரத்தை தொடுத்து சாத்திரதுனால அவளுடைய சுவானுபவமே இந்த கிருதிகளாகவும் இந்த பாசுரங்களாகவும் வெளிவந்திருக்கிறதுனால இது காலத்திலையும் வாடாத இருக்கு. ஏன்னா அவளுக்குள்ள இருந்து பகவத் பிரேரணையால தான் இந்த கிருதிகள்லாம் அவகிட்ட இருந்து வெளிப்படுறது. அப்படி ஆழ்வார், இந்த ஆழ்வார் திருமாலை அப்படிங்கிற இந்த பாமாலையோட கூட தான் தினப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு விட்டா, பூமாலை தொடுத்து பகவானுக்கு சாத்துவர். ஏன்னா அப்பேற்பட்ட ரொம்ப ஆச்சரியமான சோலை இல்லையோ, காவிரி நதி தீரத்தில் அழகான ஒரு நந்தவனம் அமைக்கிறார், அதை புஷ்ப பாத்திகள்லாம் அழகாக பயிரிடுறார், அதில் மல்லி முல்லை ஜாதி சம்பகம், இத்தனை புஷ்பங்களுக்கு எதுக்கு, பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தானே, இத்தனை புஷ்பங்களும் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தானே. சரசீரு புல்லக சம்ப

சரசீருக புன்னாக சம்பக பாடல குறவக பாரிஜாத கரவீர சுகந்தராஜ சுமமும். இத்தகன புஷ்பங்கள் போட்டாலும் ஒரு துளசி தளத்துக்கு ஈடாகாது. இவ்வளவு புஷ்பங்கள் இருந்தால் இத்தனை புஷ்பங்களையும் தொடுத்து ஆரமாக சாத்தலாம், இத்தனை புஷ்பங்களால் சகசிரநாமம் பண்ணலாம், பகவானுக்கு புஷ்பங்கி சேவை பண்ணலாம், புஷ்ப பல்லக்கு பண்ணலாம். உத்தம பக்தனுக்கு அப்படிதானே ஆசை வரும். இத்தனை புஷ்பங்களும் மலர்றதே எதற்கு? தன்னை யாராவது கொண்டு பகவானுடைய சரணத்தில் சமர்ப்பிக்க மாட்டாளோங்கிற தாபத்தில் தான் இத்தனை புஷ்பங்களும் மலர்றது. ஆனால் இத்தனை புஷ்பங்களும் ஒரு கால் கிடைக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு துளசி தளம் போதும், ஒரு துளசி தளம் போதும். துளசி தள முலேசமுக பூஜினு. தியாகராஜர் சொல்றார், உத்தமமான ஒரு பக்தன் பரம பிரேமையோட ஒரு துளசி தளம் தான் அவனுக்கு கிடைச்சது. அந்த துளசி தளத்தை எடுத்து பிரேமையோடு சமர்ப்பிக்கணும். அந்த இடத்துல பிரேமையோடு சமர்ப்பிச்சு விட்டான், ஆனால் அதுல பகவான் உகக்கிறத போல வேற எதுல உகக்கிறான். ஆனா உத்தம பக்தனுக்கு அவ்வளவு போராது, அது போராது. ஓடி ஓடி ஓடி ஓடி பல புஷ்பங்களை அங்கிருந்து பறிச்சு இங்கிருந்து பறிச்சு வேற கிரகங்கள்ல போய் புஷ்ப செடிகள் இருந்தா கூட அங்கிருந்து ஒரு பாரிஜாதம் கிடைக்குமா, ஒரு செம்பருத்தி கிடைக்குமான்னு எல்லாத்தையும் பறிச்சென்று வந்து தொடுத்து ஹாரங்கட்டி அதை சார்த்தி அதை பெருமாள் தரிச்சென்றிருக்கிற ஒரு அழகை பார்த்துட்டான், ஆனால் அதுல பூரிச்சு போவான் ஒரு பக்தன். இதுல வந்து படோடாபம் கிடையாது, இது பாவம் பிரேம. அதனால ரொம்ப அழகான இந்த காவிரி பாயக்கூடிய இந்த சோலையில

மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கினாய்க்கு இடுமே நேரே. அப்பேற்பட்ட சோலை வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்னா மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை. இப்படி திருவரங்கத்தை ரசித்து ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணிண்டு ரங்கநாதனை சேவிச்சுண்டு இப்படி கைங்கரியம் பண்ணாத ஒரு சில வீணர்கள் உண்டே இந்த உலகத்தில். அவளுக்கு எதுக்கு வீணா ஒரு சாதம் போடுறேன், அவ எதுக்கு சாதம் சாப்பிட்டு பூமிக்கு பாரமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா? இப்படி திருவரங்கநாதனை ரசிக்க தெரியாதவன், இப்படி சேவிக்க தெரியாதவன் சாப்பிடக்கூடிய சாதத்தை வாங்கி ஒரு நாலு கால் பிராணிக்கு போட்டு பிரயோஜனம் உண்டு? இவன் எதுக்கு பூமிக்கு பாரமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கிறார் ஆழ்வார். இப்படி ஆச்சரியமாக புஷ்ப பாத்திகள்லாம் போட்டு ஒரு நந்தவனத்தை அழகாக அமைச்சுண்டு தனக்குன்னு ஒரு சின்ன ஆசிரமத்தை அமைச்சுண்டு. இவரோ பிரம்மச்சாரியாக இருக்கார் விப்ரநாராயண சுவாமி. அதனால் நாலாத்தில் போய் பிக்ஷை வாங்கிட்டு வருவர். அவருடைய பாடு ஓடி போயிடும். புஷ்பங்களை பார்த்து பார்த்து பறித்து ஹாரம் கட்டி தினப்படி போய் அரங்கனுக்கு பாமாலை பூமாலை சமர்ப்பிச்சுட்டு வர்றது வழக்கம். பெருமாளுக்கு போய் ஆச்சரியமாக பாசுரங்களை பாடி ஒரு சங்கீத சேவை பண்ணிவிட்டும் ஒரு நாத சமர்ப்பணம் பண்ணிவிட்டும் கூடவே இந்த பூமாலையும் சமர்ப்பிச்சுட்டு வர்றது வழக்கம். இப்படி ஆச்சரியமாக ஆழ்வார் பொழுது போக்கின்னு இருக்கார். போக்கினேன் பொழுதுன்னு இப்படி தானே பெரியவாள்லாம் பொழுது போக்குவா இல்லையா? காலக்ஷேபம் அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் என்ன அப்படின்னா பொழுது போக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் பாருங்கோ, காலக்ஷேபத்துக்கு போறையா அப்படின்னு நம்மளை யாராவது கேட்டானா எதை உத்தேசம் பண்ணி கேட்பானா? கதைக்கு போறையோ, பிரவச்சனத்துக்கு போறையோ, உபன்யாசத்துக்கு போறையோ அப்படின்னு அப்படிங்கிற அளவுக்கு காலக்ஷேபம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தமே என்ன ஆயிடுத்துனா உபன்யாசம்னு ஆயிடுச்சு. காலக்ஷேபம் பண்றார் அவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாஸ்தவத்துல காலக்ஷேபம்ங்கிறதுக்கு பொழுதுபோக்குன்னு தான் அர்த்தம். அப்போ

காலக்ஷேபம்னாலே கதை சொல்றது, கதை கேட்கறது அப்படின்னு ஆயிடுத்தானால், அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரியறது, பெரியவாள்லாம் அந்த நாள்ல பொழுது எப்படி போக்கியிருக்கானா, பகவத்குணத்தை கேட்டுண்டும், பகவத்குணத்தை சிந்தனம் பண்ணிண்டும், பகவத்குணத்தை பேசினும், இப்படிதான் பொழுது போக்கியிருக்கான்னு தெரியறது இல்லையா? இப்படித்தானே மகான்கள் பொழுது போக்குவா. அதனால திருக்காவிரியில ஸ்நானம் பண்ணுவர், அழகா புஷ்பங்களை பறிப்பார், தொடுத்து கட்டுவர், பாசுரங்கள் பாடிண்டே பகவத் தியானத்தோட கூட போய் பகவானை சேவிச்சுட்டும், பகவானுக்கு பூமாலையை சமர்ப்பிச்சுட்டும், இப்படியே வந்து ஸ்ரீரங்கத்தை பிரதட்சிணம் பண்ணிண்டும், காலக்ஷேபங்களை சிரவணம் பண்ணிண்டும், கானம் பண்ணிண்டும், இப்படியே ஆழ்வாருடைய பொழுது போறது. பகவான் பார்க்கறான், இவர் விஷயத்துல விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஹிருதயம் வந்தது பகவானுக்கு. பகவான் பார்த்தான், பக்தாளோட தானே பகவான் விளையாடுவான் இல்லையா, அதனால பகவான் கொஞ்சம் விளையாடி பார்க்கறான் இவர் விஷயத்துல. ஒரு சமயம் இவர் ஆச்சரியமா அப்படி பிராத்தஸ்நானத்தை முடிச்சுண்டு நந்தவனத்தில் புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயம், எப்போவுமே அரங்கனுடைய திருநாமத்தை சொல்லிண்டே, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண்.

ஆச்சரியமா பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிண்டே இந்த பாசுரம் தெரியாதவாளே கிடையாது. 4000 இந்த பச்சை மாமலை போல் மேனிங்கிற பாசுரம் தெரியாதவா யாருமே இருக்க முடியாது. அவர் பாடியிருக்கக்கூடிய திருமாலை அப்படிங்கிற ஆச்சரியமான அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். இப்படி ஆச்சரியமா திருநாம கீர்த்தனம் பண்ணிண்டு ஆனந்த பாஷ்பம் விட்டு பகவான் தனக்கு பண்ணியிருக்கக்கூடிய அபாரமான கிருபையை நினைச்சுண்டு தன் சரணச்சாயில வச்சுண்டு தனக்கு சதா கைங்கரியம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கானே இப்படிங்கிறதெல்லாம் நினைச்சுண்டு இப்படியே அவர் புஷ்பங்களை பறிச்சுட்டு இருந்தார். தேவதேவி அப்படிங்கிற ஒரு நாட்டியம் பண்ணக்கூடியவள். அந்த நாட்கள்ல சோழ ராஜ்யத்தினுடைய ஒரு தலைநகரமாக உறையூர் இருந்தது. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறையூர். அந்த ராஜாவோட சபையில எப்பவுமே அழகா நாட்டியம் பண்ணக்கூடியவள், ரொம்ப அழகா கானம் பண்ணக்கூடியவள் இந்த தேவதேவி. இந்த தேவதேவியும் அவளுடைய தோழியுமா இந்த பக்கம் வரத்தே விப்ரநாராயண சுவாமி தொண்டரடி பொடியாழ்வாருடைய அந்த தேஜஸை பார்க்கறா, அவருடைய ஒரு பக்தியை பார்க்கறா. தேவதேவி சொல்றா, இவர் இப்பேற்பட்டவரா இருக்காரு, யார் வரா போறாங்கிறது கூட தெரியாதபடி தன்னை மறந்து பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படி வந்து புஷ்பங்கள் பறிச்சிருந்து இப்படி ஒரு நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், இப்படி ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு தேவதேவி ஸ்லாகிச்சு பேசுறதே அந்த தோழி சொல்றா, ஆம், அரங்கணத்தவர வேற யாரையும் திரும்பியே பார்க்க மாட்டார் இவர், அப்படி ஒரு ஏகாம்ப நிஷ்டை அவருக்கு. அவருக்கு வேற எந்த வேற லோக கந்தமே தெரியாது, அவருக்கு வேற ஒரு உலகமே அவருக்கு தெரியாது, அப்படி ஒரு ஏகாந்த பக்தர். உடனே தேவதேவி சொல்றா, அவர் பக்தருங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒண்ணு, எதுவுமே தெரியாதவர், எதுக்கும் தலை திருப்பாதவர் அப்படின்லாம் நீ சொல்றையே, நான் வேணா அதை இல்லைன்னு பண்ணி காண்பி கேட்டார். என்னுடைய அழகுக்கு மயங்காதவா யார், என்னுடைய கானத்துக்கும் என்னுடைய நாட்டிய கௌசலத்துக்கும் என் ரூப லாவண்யத்துக்கும் மயங்காதவா யார், அவரை என் வசப்படுத்தி காண்பி கேட்டா அப்படின்னு இந்த தேவதேவி தன் தோழியை பார்த்து சொல்றா. அந்த தோழி சொல்றா, விபரீதமான காரியத்துல ஈடுபட்டுடாதே தேவதேவி, அவர் மகாபக்தர், பகவானுடைய பூர்ண கிருபைக்கு அவர் பாத்திரமானவர், இந்த விபரீத விளையாட்டு வேண்டாமே அப்படின்னு தோழி தடுத்தும் கூட இவள் ஒரு பந்தயம் கட்டிட்டு போறா, அவரை என் வலையில விழ வைக்கிறேன் பார் அப்படி. அடுத்த நாள் காலம்பரை ரொம்ப ஏதோ ஒரு வைஷ்ணவிய போல துளசி மாலைகள்லாம் தரிச்சுண்டு, ஒரு காவி வஸ்திரம் போல ஒன்னு தரிச்சுண்டு, நெத்திக்கு ஸ்ரீசூர்ணங்கள்லாம் எட்டுண்டு, ஒரு வைஷ்ணவிய போல சதா ரங்கரங்கா ரங்கரங்கான்னு நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இந்த நந்தவனத்துக்குள்ள இவள் பிரவேசிக்கிறத அவர் பார்த்து கேட்கிறார், அம்மா நீ யார், நீங்கள் எப்படியோ அதை போல அரங்கனுடைய தாசி நான் அப்படின்னு சொன்ன உடனேயே ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல கட்டுப்பட்டுட்டார். அரங்கனுடைய தாசியா, அரங்கனுடைய தாசியா, அப்படி ஒரு வைஷ்ணவியா அப்படின்னு அவளை உள்ள அழைக்கிறார். அவளும் புஷ்பங்கள் பறிக்கிறேங்கிறா, பறிச்சுக்கோயேமா அப்படிங்கிறார். அவளும் புஷ்பம் தொடுத்து கொடுக்கறா, அவளும் கூட கைங்கரியங்கள் பண்றா, சந்தனம் அரைச்சு கொடுக்கறா அவருடைய ஆராதனைக்கு. அவர் பாடினா உட்காந்து ஸ்ரத்தையா உட்காந்து கூட இவளும் வாங்கி பாடுறா, அந்த பாசுரங்களை ஆனந்தமா அனுபவிக்கிறா. பெருமாளை பத்தி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்களே அப்படிங்கிறா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் கழிய கழிய பகவானுடைய ஒரு லீலை என்ன ஆயிடுதுன்னா, இவள் இடத்துல கொஞ்சம் அவருடைய சித்தம் ஈடுபட ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஈடுபட ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சித்தம் அவள் மயமா ஆரம்பிச்சது. என்னாச்சுன்னா, கொஞ்ச காலம் கழிச்சு அவருக்கு கைங்கரியம், புஷ்பஹாரம் தொடுக்கிறது, பாமாலை சமர்ப்பிக்கிறது, பூமாலை சமர்ப்பிக்கிறது இல்லையா, அடியார்களை சேவிக்கிறது, அரங்கனை சேவிக்கிறது எல்லாம் விட்டே போயிடுத்தவர் ஒரு மாய, அவர் கண்ணை மறைக்கிறது. இப்ப தேவதேவா

தேவதேவா, தேவாதி தேவான்னு கூப்பிட்டு இருந்தவர் இப்ப தேவதேவி, தேவதேவி, தேவதேவின் அவள் வசப்பட்டுட்டார். தேவதேவி என்ன பண்ணினா, கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய சுயரூபம் வெளிப்பட்டது. அவள் என்ன பண்ணினா, இந்த வைஷ்ணவி வேஷத்தை எல்லாம் கலைச்சுண்டா, நான் ஒரு ஆடல் அரங்குதான், நான் ராஜாவோட சபையில ஆடக்கூடியவள், உங்களது என் வசப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை நான் பண்ணினேன், அதில் நான் ஜெயிச்சு காண்பிச்சுட்டேன், இதோ நான் கிளம்புறேன்னு தன்னுடைய கிரகத்துக்கு கிளம்பிட்டா அவள். இவர் பித்து பிடிச்சது போல தேவதேவியுடைய கிரகத்து வாசலுக்கு போய் தேவதேவி வீட்டு வாசல்ல உட்காந்து கதறின் இருக்கார். தேவதேவான்னு சொன்ன வாய், அரங்கா அரங்கான்னு கீர்த்தனம் பண்ணின வாக்கு, அரங்கனுக்கு ஆட்சி செய்யாது இல்லையா, வேற யாருக்கும் ஆட்சி செய்துடுவேணோ அப்படின்னு இருந்த அந்த ஏகாந்த நிஷ்டை, அதெல்லாம் எங்க போயிடுத்துன்னு தெரியல. தேவதேவி என்ன பண்ணினா, அவர் வீட்டு வாசல்ல தள்ளி கதவை சாத்தி விட்டா. எனக்கு கொடுக்க வேண்டிய தனத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வாங்கும், அப்பதான் ஆடுவேன் பாடுவேன், இல்லையானால் நீங்க வெளியிலேயே இருங்கோ, என்ன பாக்குறதுக்கு ஆயிர தனவந்தர்கள் காத்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க வாசல்ல தள்ளி கதவை சாத்தி விட்டா. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இப்படியே கிடக்கார். சூதராகி கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், மாதரார் கடைக்கண்ணும் வளையுள் பட்டு அழுந்துவேனே போதரேல் என்று சொல்லி புந்தியுள் புகுந்து இல்லையா தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றேன்னு தன்னுடைய அனுபவத்தை ஆழ்வாரே பாடுறார். இப்படி வந்துருக்கக்கூடிய சமயத்துல பெரும் இப்படி வந்து வாசல்ல உட்கார்ந்துருக்கார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். தேவதேவி தேவதேவின்னு அழுதுண்டு உட்கார்ந்துருக்கார். பெருமாள் புறப்பாடு பண்ணிட்டு வரார், நம்பெருமாள் புறப்பாடு பண்ணிட்டு ஸ்ரீரங்க வீதிகள்ல வரார். ஸ்ரீதேவி பூதேவியோட உபயநாச்சியார்களோட பெருமாளுடைய பொறுப்பாடு ஏற்படுறது. இந்த வழியா பெருமாள் வரார். அப்படி பெருமாள் சல்லுன்னு வந்து தேவதேவி அது வாசல் நிக்கிறார். பார்த்துட்டா வாசல்ல தொண்டரடிப்பொடி. தாயார் சொல்றா, இது என்னது, எப்படி பக்தி பண்ணிட்டு இருந்தவர் இவருக்கு போய் நீங்க வந்து இப்படி ஒரு சிரமத்தை கொடுக்கலாமா? அவர் தன்னிலையே மறந்து தேவதேவான்னு சொல்லிட்டு இருந்தவர், தேவதேவின்னு சொல்லிட்டு இங்க கதறிட்டு இருக்காரு, அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டாமா இல்லையா அப்படின்னு தாயார் சொல்றா. துர்மார்க்க

ஒரு பக்தன் துர்மார்க்கத்துல போனாலும் கூட அவனை சன்மார்க்கத்துல இழுத்து அவனை ரட்சிச்சு அவனுக்கு அபயம் கொடுக்க வேண்டாமா? என் பக்தன் என்னை பக்தி பண்ணி நாசமாக மாட்டான், நமே பக்தா பிரணசியத்தின்னு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அதெல்லாம் பொய்யா போயிடுதா? அவனை ரட்சிக்க வேண்டாமான்னு தாயார் இங்க பிரேரணை பண்ண உடனே பெருமாள் என்ன பண்ணினார், ஒரு வைஷ்ணவ ரூபத்தை எடுத்துட்டு தனக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய தங்க வட்டில எடுத்துட்டு போய் விப்ரநாராயண சுவாமி தன்னை மறந்து அங்க மயங்கி கிடக்கக்கூடிய சமயத்துல தேவதேவி கதவை தட்டி தேவதேவிய கதவை திறக்கும்படியா பண்ணி அந்த தங்க வட்டில தேவதேவிட்ட கொடுக்கிறார். நான் வந்து இவருடைய தாசன், இவருடைய வேலைக்காரன், எங்க எஜமானன் இவர், நீங்க ஏதோ தனம் கொடுத்தாதான் அவரை உள்ள சேர்த்துப்பேள் நீங்க சொல்லிட்டேலாம், இந்த உங்க தங்க வட்டில வச்சுக்கோங்கன்னு கொடுத்து எங்க சுவாமியை உள்ள சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு போயிட்டார். இவளும் விப்ரநாராயண சுவாமியை உள்ள அழிச்சுண்டா. அடுத்த நாள் காலம்பர ஆராதனைக்கு வட்டில காணல, பூஜை பண்ணக்கூடிய அரங்கநாதனுக்கு பூஜை பண்ணக்கூடிய அவ்வளவு பட்டர்களும் போய் ராஜா கிட்ட புகார் சொன்னா, சுவாமிக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய திருவாராதனம் பண்ணக்கூடிய தங்க வட்டில காணல. யார் கொண்டு போய் தங்க வட்டில கொடுத்துருக்கா? எந்த பிரபு, எந்த பிரபுடைய சரணங்களை வேதங்கள்லாமே தேடுறதோ, எவன் எவனுடைய சரணங்கள் வேதத்தோடு உச்சியில பிரகாசிக்கிறதோ, எவனுடைய சரணங்கள் இருந்து கங்கை பிரவகிக்கிறதோ, எவனுடைய சரணங்களை சாட்சாத் ஸ்ரீதேவி ஒரு க்ஷணம் விடாமல் வருடி விட்டு இருக்காளோ, அந்த சரணங்கள் காலோக நடந்து போய் அந்த தாசியினுடைய வீட்டு கதவை தட்டி அவளுக்கு தன்னுடைய ஆராதனை தங்க வட்டில கொடுப்பாரானால் பகவானுடைய பக்த வாத்சல்யம் எத்தகையது இல்லையா? இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாதே, ராஜா விசாரிக்கிறத இந்த தேவதேவி வீட்டு வேலைக்காரி சொல்லிட்டா, இந்த விப்ரநாராயண சுவாமி தான் கொண்டு வந்து தங்க வட்டில கொடுத்தார் எங்க எஜமானி கிட்டக்க நான் பார்த்தேன்னு சொல்லிட்டா, ராஜா என்ன பண்ணினான், கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை, அவரை சிறையில தள்ளி விட்டான் விப்ரநாராயண சுவாமியே. அன்னைக்கு ராத்திரியே அரங்கநாத சுவாமி சொப்பனத்துல ராஜா கிட்டக்க வந்து சொல்றார், என் பக்தனுக்காக கால்நோக நடந்து என்னுடைய ஆராதன தங்க வட்டில நான் தான் கொண்டு கொடுத்தேன், அவர் பரம வைஷ்ணவர், பரம பாகவதோத்தமர், அதனால அவரை உடனே விடுவிச்சுடு அப்படின்னு சொல்லவே இந்த இடத்துல ஓடோடி வந்து விப்ரநாராயண சுவாமி இடத்துல அபராத க்ஷமாபணம் கேட்டு தொண்டரடி பொடியாழ்வார விடுவிச்சார். அவரும் சதாசர்வத்திர என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ட்டா, இதே போல பூமாலை பாமாலை சாற்றி பகவானை சதா ஆராதனம் பண்ணிண்டும், அவனை சதா கீர்த்தனம் பண்ணிண்டும் இல்லையா? நமக்கு ஆச்சரியமா பக்திக்கு அப்படி ஒரு வழி காண்பிச்சார். அவருடைய பேரே ஆச்சரியம், தொண்டர் அடிப்பொடி இல்லையா? எப்பவுமே பக்தி எப்போ சித்திக்கும்னா, இந்த அடியார்களுடைய சரண தூளில உருண்டு புரண்டுட்டாலே அப்பேற்பட்ட பக்தி சித்திச்சிடும். வேற ஒரு தபசு பண்ண வேண்டாம், ஒரு யோகம் பண்ண வேண்டாம், வேறொரு தியானம் பண்ண வேண்டாம், இந்த பாகவதாளுடைய பாத தூளில உருண்டுட்டாலே அப்பேற்பட்ட பக்தி ஞான வைராகிய சித்திச்சிடும். தன்னுடைய பேரே பக்தாங்கிரி ரேணு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கொண்டவர் இந்த ஆழ்வார். அதனால

கேட்டுழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது ஊழி உண்டுமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்று வலிப்புடைமை கேண்டாய் அரங்கமானகருளானே. திருமாலையன் அவர் பாடியிருக்கக்கூடிய இந்த பாசுரம் விஷ்ணு தர்மங்கிற ஒரு உபபுராணத்தினுடைய அப்படியே இல்லையா, அதனுடைய சாரத்தை தான் இங்கே பாடியிருக்கார். அதுலேயும் பகவன் நாம வைபவத்தை தான் எடுத்து காண்பிக்கிறார். இந்த கலியுகத்தில் இந்திரியங்கள்லாம் கட்டுப்படாமல் கட்டுக்கடங்காமல் தெரியக்கூடிய சமயத்தில் கூட ஒருத்தன் இந்த கட்டுப்படாத இந்திரியங்களை வச்சிருந்தும் கரையேறி விடலாம். எப்படி அப்படின்னு பகவன் நாம கீர்த்தனத்தால், நின் நாமம் கற்ற ஆவலி புடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பகவன் நாம வைபவத்தை நமக்கு இந்த திருமாலைங்கிற பாசுரத்தில் ஆச்சரியமா எடுத்து காண்பிச்சு, அதில் பகவான் தனக்கு பண்ணின விசேஷ கிருபையையும் எடுத்து காண்பிச்சு, இப்படி பக்தி வைபவத்தை நாம வைபவத்தை இப்படி ஸ்தாபிச்சவர் தொண்டரடி பொடியாழ்வார். அவருடைய இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் இந்த இடத்துல ஆச்சரியமாக கிடைச்சது. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேர்

இதுவரை தொண்டரடி பொடியாழ்வார் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியிருப்பவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கசையில் ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வானொலியின் வழி உங்கள் இதயங்களை தொடும் இனிமையான திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பாடல்களை தொடர்ந்து கேட்பதற்கு முன்,
2: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: है तो टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தம் படத்திற்காக சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்

திரைக்கானத்தின் நிறைவாக ஒழித்த பாடலை பாடியவர்கள் சிலம்பரசன் பிளாசே, படம் வல்லவன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது திருவனந்தபுரம் அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: தேநீர் நிறம் கேட்பதற்கு முன்

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியுள்ள பாடல் கேட்கலாம். தர்மத்தின் தலைவன்.

0: तो श्रोताओं, अब समय हो चला है कार्यक्रम को यहीं समाप्त करने का, तो अनुमति दीजिए। नमस्कार।
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். ரே ரே மானச நாட்டை ராகத்தில் செய்யூர் செங்கல்வராய சாஸ்திரி இயற்றிய கிருத்தியுடன் இன்று நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ரூபக தாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், பாப்பநாசம் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கருணஜூட, தோடி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். ஆறு 6:30 மார்க்கெட் மந்த்ரா, தொடர்ந்து 7:10 திரைக்கானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 அப்பாவுக்கு மணிவிழா நாடகம், எழுதியவர் என் வி முருகேசன் அவர்கள், 8:40 திரைக்கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இதழியல் ஏடு டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டிருக்கலாம். 11:45 திரை கானம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க, ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
6: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
0: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
6: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.gov.in.
6: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
2: நேர்களை திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல் படம் அலைப்பாயுதே.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம் நிகழ்ச்சியின் துவக்கமாக விக்ரம் படத்திற்காக கமல்ஹாசன் பாடியுள்ள பாடல்.

வெல்லட்டும், பேர் செல்லட்டும், என் பேர் வெல்லட்டும், கதகஜ படையெங்கும் செல்லும் விண்ணை வெல்லும் வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் வழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஒழித்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, படம் விடுதலை.
1: தேடாத இடமெல்லாம்
0: வசந்தராகம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின் தின்னா நாங்க திந்திருக்கிட்ட தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின் தின்னா நாங்க திந்திருக்க

0: இன்னும் சில நொடிகளில் 7:45 செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

இந்த கால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். கும்பகோணம் வட்டத்திற்கு உட்பட்ட அரசலாறு மற்றும் முழலை கிராமத்தில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று பார்வையிட்டார். அரசலாற்றில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் கீழ்ப்பகுதி பாசனத்திற்கு தேவையான நீர் தடையின்றி கிடைப்பதுடன் மழைக்காலங்களில் வெள்ளநீர் விரைவாக வடிந்து செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். முழலை, கோவிலாச்சேரி, கல்லூர், திருநல்லூர், நீலத்தநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 26 கிலோமீட்டர் நீளமுடைய வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளையும் திரு வினோத் ஆய்வு செய்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார்.
18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கம்

0: என்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கலையார்வம் மிக்க மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் அரசு இசைப்பள்ளிகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. சமூக பாதுகாப்பிற்கான மத்திய அரசின் விபத்து காப்பீடு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் ஏழை எளிய குடும்பங்களின் எதிர்கால நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பை வழங்கும் கேடயமாக விளங்கி வருவதுதான் மத்திய அரசின் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. கடந்த 2015 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் 18 முதல் 70 வயதுக்குட்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் இணைந்து பயன்பெற்று வருகின்றனர். மிக குறைந்த பிரீமியத்தில், அதாவது ஆண்டுக்கு 20 ரூபாய் மட்டுமே செலுத்தி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் சேர்ந்தால் விபத்து காரணமாக உயிரிழப்பு அல்லது முழு நிரந்தர ஊனமுற்ற நிலை ஏற்பட்டால் ரூபாய் 2 லட்சமும் பகுதி ஊனமுற்ற நிலைக்கு ரூபாய் 1 லட்சம் காப்பீட்டு நிதியுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 4,30,000 மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் இணைந்து ஆண்டுதோறும் ரூபாய் 20 செலுத்தி பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்து வருகின்றனர். சமூக பாதுகாப்புக்கான மத்திய அரசின் இந்த திட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றி வருவதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் தெரிவித்தார்.
4: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது என்னாச்சுன்னா, அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கியின் மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவி தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஆக்சிடென்டல் டெத்துக்கு. எஸ்பிஐ கிட்டத்தட்ட 4,03,000 பேர் இருக்காங்க. நல்ல திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற திட்டம். இதுல மெம்பர்ஸா இருக்கிற எல்லாருமே அதுல சேர்ந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருந்தாலே இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேறு ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம். சேர்த்த பணம் நமக்குத்தான் இல்லாம மத்தவங்களுக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு கூட்டு முயற்சியால எடுக்கப்பட்டிருக்கிற
3: திட்டம். இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்ற பயனாளி கூறும்போது,
5: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு கை ஒரு கால் வந்து சேர்ந்து ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். அது வந்து கவரேஜ் வந்து 50 வயசு வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த ஸ்கீம் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: கலையார்வமிக்க மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் அரசு இசைப்பள்ளிகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
6: சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்கிறார் அவ்வை மூதாட்டி. மதிப்பெண்ணை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மதிப்பெண் குறைந்தாலே சமூகத்தின் அழுத்தத்தை தாங்க முடிவதில்லை. இதில் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அதனால் ஏற்படும் மன அழுத்தத்தை சம்பந்தப்பட்ட மாணவர் மட்டுமே உறுதியாக சொல்லிட முடியும். அந்த அளவிற்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளின் மீதான மோகம் மற்ற படிப்புகளை பற்றிய சிந்தனையை கூட பெற்றோருக்கு வரவிடுவதில்லை. வாழ்க்கை எனும் பாடத்திற்கான தேர்வு எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இதனை கருத்தில் கொண்டு அரசு இசைப்பள்ளிகளின் தேர்ச்சி சான்றிதழ் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சிக்கு சமம் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 13 வயது முதல் 25 வயது வரையுள்ள இரு பாலரும் இசைப்பள்ளியில் சேர்ந்து பயிலும்போது மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகையுடன் படித்து முடித்தவுடன் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உடனடி வேலைவாய்ப்பும் கிடைத்து வருவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன்.
7: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடிச்சு மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம் காலேஜஸ்லாம், அதே மாதிரி டைரக்டாக தேர்ட் இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 3 ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசை கல்லூரிகளில் டைரக்டாக தேர்ட் இயர் பயின்று அங்கேயே அவங்க வந்து டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அவங்க மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு.
6: குரலிசை, வாய்ப்பாட்டு, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம்,

0: வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய ஏழு துறைகளில் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படுகிறது. இசையோடு இணைந்த வாழ்க்கையே தமிழரின் பாரம்பரியம் என்பதால் கோவில்களின் சுப நிகழ்வுகள், திருமணங்கள், அரசு நிகழ்ச்சிகளில் இந்த மாணவ மாணவியருக்கு தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பும் கிடைத்து வருகிறது. துருவதாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், ஜம்பை தாளம், திருப்புட தாளம், அடத்தாளம், ஏகத்தாளம் என அனைத்து நுட்பங்களையும் கற்றுத்தேறும் மாணவர்கள் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களாக மாற்றம் பெறுகின்றனர். அரசு இசைப்பள்ளியின் அடுத்த முயற்சியாக கலைத்துறையில் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்தும் விதமாக பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தப்பாட்டம், கோல்கால் ஆட்டம், நாடகம் ஆகிய நாட்டுப்புற கலைப்பிரிவுகளில் ஓராண்டு பயிற்சியுடன் சான்றிதழும் வழங்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் சங்கரராமன்.
1: 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள், அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியிலே இங்கே நடைபெறுகின்றது சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி.
2: அரக்கோணம் ரயில் நிலையத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை கடற்கரை, பெங்களூரு ஆகிய வழித்தடங்களில் தினசரி லட்சக்கணக்கானோர் எளிதில் பயணம் செய்ய வழி வகுத்துள்ளது. இப்பணி மக்கள் தங்கு தடையின்றி பயணிக்க வசதியாக இருப்பதாக ரயில் பயணிகள் சங்கத்தின் தலைவர் நயனார் மாசிலாமணி தெரிவிக்கிறார்.
4: இன்றைக்கு நடைமேடைகள் விரிவாக்கம் மற்றும் சென்னையிலிருந்து வருகின்ற 4 வழி பாதைகளை முழுமைப்படுத்துவதற்காக ABSS அமிர்த் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்ல அதுக்கு ஒரு 56 கோடி சாங்ஷன் பண்ணி இங்கே வந்து அதை புதுமைப்படுத்துகின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மாண்புமிகு மோடி அவர்களுடைய திட்டம், முழுமையான அவர் திட்டம் தான் அது. மத்திய அரசுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.
2: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக் காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது.
5: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: என்னையா சொல்ற?
1: பின் என்னையா, உன் பசங்க இப்ப முன்ன மாதிரி இருக்காங்களா?
0: உண்மைதாயா, ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா தான் இருந்தானுங்க. ஆனா என்னன்னு தெரியல, ஒரு 6-7 மாசமா ரெண்டு பேருமே சரியா இல்லையா. இவனுங்க பண்ற அநியாயம் பெரிய அநியாயமா இருக்குது. பெரியவன் அறலூசு மாதிரி அலையறான், சின்னவன் குடிகாரனாவே மாறிட்டான். இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா.
1: ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். ஆமா துரசாமி, எங்க எங்க ரெண்டு பசங்களை காணோம்?
0: இது சின்னது வெளிய சுத்த போயிருது, பெருசு ரூம்குள்ள மகாபாரத யுத்தம் நடத்துது.
1: என்னது மகாபாரத யுத்தமா? என்னையா என்னையா சொல்ற?
0: அந்த வெக்கம் கெட்டதை ஏன்னு கேக்குற, நீயே பாரு.
2: ஏய் துரியோதனா, இந்த பீமனை ஏமாளி என்று நினைத்துக் கொண்டாயா? நீ ஓடி வந்து விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேனா?
1: என்னது என்னது, நான் நான் துரியோதனா?
2: என்ன, உன் பெயர் கூட உனக்கு மறந்து போய்விட்டதா? துஷ்டனே, இப்பொழுதுதானடா உன் உடன் பிறந்த தம்பி துச்சாதனனை என் மலை போன்ற கதாயுதத்தால் அவன் மார்பை பிளந்தேன். தர்மம் வெல்ல வேண்டுமானால், என் சபதம் நிறைவேற வேண்டுமானால், உன் தொடையை என் கதாயுதத்தால் பிளந்து அதில் ஊற்றெடுக்கும் ரத்தத்தை குடித்து என் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். சீக்கிரம் உன் தொடையை காட்டு, அதை நான் பிளக்க வேண்டும், பிளக்க வேண்டும், பிளக்க வேண்டும்.
1: ஏண்டா அநியாயம் பண்ற? என் தொடை என்ன, சவுக்கு கட்டையா இல்ல வேலிகாத்தான் கட்டையாடா? புளக்கறேன் புளக்கறேன்னு சொல்லிட்டு இருக்க.
2: வானம் மின்னலை மறக்கலாம், நிலவு அல்லியை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை பழி வாங்குவதை எப்படி மறப்பேன்?
1: யோ துரசாமி, உன் பெரிய பையன் அரலூசன் சொன்னியே, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா?
0: ரொம்ப சந்தோஷம்.
1: முழு பைத்தியம் அவன், முழு பைத்தியம்.
3: குளிர் விட்டு போச்சா? ஆமா, ஏன் ஏன் எங்க அண்ணன் இந்த பாடா படுத்துறீங்க?
1: என்ன, நாங்க படுத்துறமா? அவன் படுத்தாம இருந்தா போதாது. நான் துரியோதனா, அவரு பீமனா, என்ன பொழக்க போறாரா?
3: வேற ஒண்ணும் இல்லப்பா, டிவியில நேத்து மகாபாரதம் பார்த்தாரு, அதுல அப்படியே ஒன்றி போய் பீமனாவே மாறிட்டாரு போல இருக்கு. நைனா, கால இருந்து வீட்டுலதான் கிரியா?
0: வீட்டுலதான் இருந்தேன். கூடிய சீக்கிரத்துல நடுத்தெருவுக்கு போயிடுவோம் உங்களால.
3: ஆமா, வெட்டியா இந்த ஆளு கூட பேசிட்டு இருந்தா எப்படி பொழைக்கிறது? எங்கன்னா காலையில வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், குடும்பத்தை கவனிப்போம்னு உனக்கு அக்கறைதான் உனக்கு?
1: துரசாமி, நீ அவனுக்கு அப்பனா இல்ல அவன் உனக்கு அப்பனா?
0: நீ வேற ஏப்பா சும்மா இருப்பா வயத்தறிச்சல கலப்பிக்கிட்டு?
3: நைனா, உன் வயத்தறிச்சல் இருட்டோம், என் வயிறு எரியுது. சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சியா இல்லையா?
0: உங்களை பெத்த பாவத்துக்கு இதெல்லாம் நான் செஞ்சுத்தானே ஆகணும். ஊறுகாய் வச்சிருக்கு, ரசம் இருக்கு.
3: எது ரசமும் ஊறுகாயமா? என்ன நைனா விளாடுறியா நீ? என்னடா, ஒரு புள்ள ராவா அடிச்சிட்டு வந்துக்கிறானே, மீன் வறுத்து வைப்போம், அப்படி இப்படின்னு ஏதாவது செய்யறானே, ஏதாச்சும் உனக்கு அக்கறைக்குதா?
1: யோ துரசாமி, என்ன பாவம் செஞ்சியோ, உன் பிள்ளைங்க இப்படி அநியாயம் செய்யுதுங்க.
0: ஆமா ஐயா, நான் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? நான் பெத்தனே ரெண்டு, அதுதான் பெரிய பாவம். இத நிக்குது பாரு பெருசு, அது பெரிய பாவம். சின்னதா நிக்குது பாரு, சின்ன பாவம்.
2: ஆமா அண்ணா, நீதான் அப்பா பாவம். உனக்கு அறிவு ரொம்ப அதிகம். நான் அதான் கரெக்டா
3: சொல்றேன். இவ்வளவு நேரம் பேசுனதுல எனக்கு போதை இறங்கி போச்சு. ஒரு ஆஃப் அடிச்சாதான் சரியா வரும். நீ என்ன பண்ற, கொஞ்சம் பணத்தை கொடு.
0: பணத்தை கொடு?
3: ஆமா.
0: இவன் பணம் என்ன மூளையில கொட்டி வச்சிருக்க, போய் அள்ளிக்க போ.
2: ஐ நைனா, நான் கூட கொஞ்சம் அள்ளிக்கிறேன். நைனா
1: என் துரசாமி, இதுங்களை எப்படியா சமாளிக்கிற?
0: எல்லாம் என் தலை எழுத்து.
4: ஏண்டா ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன செய்றீங்க? ஆமா, நீங்க துரசாமி பசங்க தானே?
2: ஆமா ராமசாமி.
4: என்னது ராமசாமியா? ஏண்டா என்ன பேர் சொல்லியடா கூப்பிடுறீங்க? உங்க அப்பா வயசுடா எனக்கு.
5: அப்பா வயசா, தாத்தா வயசா பேர் எதுக்கு வைக்கிறாங்க? பேருட்டு
2: கூப்பிடுறது தானே தம்பி.
4: ஏண்டா இப்படி வெட்டியா உக்காந்து பேசி பொழுத கழிக்கிறீங்களே, வேலைக்கு போய் சம்பாதிச்சா உங்க அப்பாவுக்கு உதவி.

0: துரசாமி, துரசாமி.
1: என்னையா அது, வரும்போதே என் பேரை ஏலம் விடுற?
0: நானா ஏலம் விடுறேன்? உன் பசங்க ஏலம் விடுறது போதா?

0: ஹாப்பியா இருக்கும்.
1: இப்ப நீங்க எங்க போறீங்க?
0: என்னது போகும்போது எங்க போறீங்கன்னு கேக்குறீங்களேடா?
1: போகும்போது கேட்காம வரும்போதா கேட்க முடியும்? இப்போ தெருல ஒரு பொணம் போது, அத போய் எங்க போற அப்படின்னு கேட்க முடியுமா?
2: முடியாது.
1: இப்ப ஆத்துல தண்ணி போகுது, அத போய் நீ எங்க போற அப்படின்னு கேட்க முடியுமா?
2: அதை விட அண்ணா, ஆடு மாடு கோயில் இதெல்லாம் போகும்போது எங்க போதுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்டாதான் சொல்லுமா.
1: ஆனா நீ கேட்டா சொல்லுவல்ல, அதான் கேக்குறோம். இப்ப சொல்லு, நீ எங்க போற?
0: வேலைக்கு போறேன்டா.
1: வேலைக்கு எதுக்கு போறீங்க?
0: என்னடா கேள்வி இது? பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு காப்பாத்த வேண்டாமா?
1: பிள்ளைங்களை காப்பாத்த நீங்க வேலைக்கு போற மாதிரி எங்களை காப்பாத எங்களுக்காக எங்க அப்பா வேலைக்கு போறாரு.
0: ஒருத்தன் சம்பாதிச்சா போதுமா? நீங்களும் வேலைக்கு போனாதானடா பொழைக்க முடியும்.
2: எங்களுக்கு உங்களை மாதிரி பேராசலாம் கிடையாதுப்பா.
1: ஆமா, இப்போ இவ்வளவு காலமா வேலைக்கு போறீங்களே, என்ன சேர்த்து வச்சுங்க?
2: என்ன சேர்த்து
1: ராமசாமி
2: செத்து போயிட்டாரு, யாரும் கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளவு சேர்த்து
0: வச்சிருக்காருன்னா வேலைக்கு போகலான்னு சுறுசுறுப்பா வந்தா செத்து போயிட்டா என்ன பண்றேன்னு என்கிட்டயே கேக்குறீங்களே. ஐயோ, இப்பவே பயத்துல என் கை கால்லாம் உதறதுடா.
1: பயம் வந்தா யமன் வருவான். நாங்க சொல்லல, பெரியவங்க சொல்லிருக்காங்க.
0: என்னது, யமன் வருவானா? ஐயோ, நான் வேலைக்கு போகல, நான் வீட்டுக்கு போறேன், நான் வீட்டுக்கு போறேன்.
1: வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு வந்தவரு வேலைக்கு போகல போகலன்னு தலை தெரிக்க ஓடுறாரு.
2: ஏதோ நம்மால முடிஞ்சது.
1: எங்க போற வேலைக்கா?
3: ஆமா
1: சுந்தரம், பாவம் பா இந்த பொண்ணுங்க.
2: ஆமா,
1: 5 வயசு வரைக்கும் தான் சுதந்திரமா விளையாட முடியுது.
2: ஆமா அண்ணா,
1: அப்புறம் பாரு, வீட்டு வேலைய பாக்கணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அப்புறம் கல்யாணம் ஆனதும் புருஷன் வீட்டு வேலையும் பாக்கணும், மாமனாரு மாமியாரு பிள்ளைங்க இவங்களையும் கவனிக்கணும், வேலைக்கு போயும் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வேலையும் பாக்கணும்.
2: அண்ணன்
1: ஊரை சுத்துறான், ஆனா யாரும் வேலைக்கு போல. ஆமா, வேலை வேலைக்கு சாப்பிடுறாங்களா?
3: சாப்பாடு உள்பட சகலமும் கரெக்டா என் சம்பளத்துல வாங்கிடுவோம்.
2: உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா?
3: சாயந்தரம் ஆனா அவரால் குடிக்காம இருக்க முடியாதே.
1: அண்ணன்
3: அதுவும் குடிக்கும்.
1: வேலை வேலைக்கு சாப்பாடு, சாயந்தரம் ஆனா குடி, இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அவங்க எப்படி வேலைக்கு போவாங்க? அது சரி சுமதி, உன் கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேசுறாங்களா இல்லையா?
3: நிறைய சம்பந்தம் வருது, ஆனா எங்க அப்பா தான் எதுவுமே சரியில்லை சரியில்லைன்னு சொல்றாரு. எங்க அம்மாவும் கல்யாணம் செய்யறதுக்கு வசதி வரணும், அதுக்கெல்லாம் கடவுள் கண்ணை திறக்கணும்னு சொல்றாங்க.
2: இந்த ஜென்மத்துல உன் அப்பனும் அண்ணனும் உனக்கு கல்யாணமே செய்ய மாட்டாங்க.
3: என்ன சொல்றீங்க?
1: கடவுள் கண்ணை திறக்க மாட்டாரு, நீ தான் உன் அறிவு கண்ணை திறக்கணும், அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
3: நீங்க சொல்றது எனக்கு புரியலையா?
1: இப்போ உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் என்ன குறை? இப்ப நீ வேலைக்கு போறதால நிம்மதியா 3 வேளையும் சாப்பிடுறாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா அவங்க கதி என்ன ஆகுறது? அதனால கனவுல கூட உனக்கு கல்யாணம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்கு போய்கினே இருக்கணும், சம்பாதிச்சு கொடுத்துக்கினே இருக்கணும், அவங்க உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கினே இருக்கணும்.
2: அதுவும் கூடவே இன்னும் கொஞ்ச நாள்ல உன் அண்ணன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு பொண்ணை கூட்டி வந்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உங்க வீட்லயும் அதை ஏத்துப்பாங்க.
1: அப்புறம் உங்க அண்ணிக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வேலையும் செஞ்சுக்கினே இருக்கணும்.
3: ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். 10 வருஷமா நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், சம்பளத்தை மொத்தமா வாங்கிக்கிறாங்களே தவிர என் கல்யாணத்தை பத்தியோ என் வாழ்க்கைய பத்தியோ யாருமே கவலைப்படலன்னு இவ்வளவு நாள்.

0: எனக்கு இது புரியவே இல்லையே. அப்பா அம்மா மேல இருக்கிற பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அண்ணே, நீங்க கடவுள் மாதிரி வந்து என் கண்ணை திறந்துட்டீங்க. ஆமா அண்ணே, ஊர்ல எல்லாரும் உங்களை கோபாலுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அவன் பைத்தியம் பிடிச்சு அலையறான்னு சொல்றாங்க.
1: பைத்தியக்காரங்க.
0: நீங்க பைத்தியம் இல்லைண்ணே, எனக்கு நல்ல வழியை காட்டிருக்கீங்களே. எரியறத புடுங்குனா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பண்றேன். இனிமே நான் வேலைக்கு போக போறதே இல்ல, அப்பதானே அவங்க கூட்டம் தன்னால அடங்கும். அண்ணே, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சின்ன வரேன்.
2: வாங்கம்மா, வாங்க வாங்க. அண்ணாத்த, இன்னைக்கு உருப்படியா ஒரு வேலையை செய்துட்டோம். ரெண்டு பேரை வேலைக்கு போக விடாம வீட்டுக்கு அனுப்பிட்டோம்.
1: ஏதோ நம்மால முடிஞ்சது. சுந்தரம், ஏண்டா ஏன் கவலையா இருக்க?
2: வேற என்ன, கையில சுத்தமா பணமே இல்ல. ஊர்ல வாங்கின கடன் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தண்ணி போடாம ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கண்ணே, அதான் பெரிய கவலை. ஏண்ணா, நீதான் ஏதாவது ஒரு வழி செய்யணும்.
1: எனக்கும் தான் பணம் தேவை.
3: நாடகம்
1: அப்பா என்னடானா, ஒரு பைசா கூட தரமாட்டேங்கிறாரு.
2: அண்ணாத்த, பணத்துக்கு என்ன பண்ணலாம்?
1: அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி, கவலைப்படாத. இருக்கவே இருக்கு, நம்ம 5 ஏக்கர் கழனி, நம்ம வீடு, எல்லாத்தையும் வித்துடலாம்.
2: நைனா கேட்டா?
1: நைனா கேட்டா அவருக்கு என்ன பங்கா கொடுக்க முடியும்? அப்படியே மீறி தகராறு பண்ணார்னா, சரி பாவண்டா நைனா. அவர் குடியிருக்கிறதுக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பந்தல் போட்டு
2: கொடுத்துருவோம். கை கொடுங்கண்ணே, சூப்பர்
4: ஐடியாண்ணா. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பந்தலா? நான் என்ன தண்ணீர் பந்தலா வைக்க போறேன்?
1: இல்ல நைனா, அது இல்ல, ஒரு பெரிய தொழில் செய்ய போறோம், அதான் இப்படி ஒரு திட்டம்.
2: அண்ணாத்த, நைனாவுக்கு நாம முன்னேறி பெரிய ஆளா ஆயிட போறோமோன்னு பொறாம.
4: என்னது பொறாமையா? ஏண்டா, நீங்க முன்னேறினாதான் எனக்கு பெருமை, ஆனா கெட்டு போகணும்னு திட்டம் போட்டு கெட்டு போய்கிட்டே இருக்கீங்களேடா.
5: ஊர்ல வேலைக்கு போற பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஏன்டா நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்க? நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கா போறோம். எங்க அப்பா வேலை செஞ்சு எங்களுக்கு சோறு போடல, அது போல உங்க அப்பா கிட்ட கேளுங்கடா. இனிமே யாரும் வேலைக்கு போக கூடாது, அப்பா சம்பாதிச்சு தான் சோறு போடணும்
6: அப்படின்னு ஊரு பசங்களுக்கு இவனுங்க உபதேசம் செஞ்சதுக்கானுங்க. இவனுங்க பேச்ச கேட்டு எதுவுமே வேலைக்கு போகாம ஊரை சுத்தி வருதுங்க.
4: அட அநியாயமே. அப்புறம் என்னாச்சு?
6: அப்புறம் என்ன, இதுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரு தான் காரணம். அதனால அந்த ரெண்டு பசங்களையும் அவங்க அப்பனையும் ஊரை விட்ட அடிச்சு துரத்தணும்னு முடிவு செஞ்சு ஊரே புறப்பட்டுடுச்சு.
4: இவனுங்க ரெண்டு பேரும் என்ன ஊர்லயே இருக்க முடியாதபடி செஞ்சிருவானுங்க போல இருக்கு. அடிக்க வர்றானுங்களா? நான் இப்ப என்ன செய்வேன்?
6: இல்லப்பா, நான் உடனே தடுத்து அந்த பசங்க தான் அநியாயம் செஞ்சானுங்க, ஆனா அவங்க அப்பன் துரசாமி நல்லவன், நான் சொல்லி அந்த பசங்களை திருத்துறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன்.
4: இவனுங்களுக்கு திருத்த நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணுமே புரியலையே.
6: நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
4: நீ சொல்லி நான் என்ன கேட்கல.
6: இந்த ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் செஞ்சா இவனுங்க பொறுப்போடு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: நீ நினைக்கிறது சரி, நல்ல யோசனை தான், ஆனா இவங்களுக்கு துணிஞ்சு யாரு பொண்ணு கொடுப்பாங்க?
6: அதுக்கு என்ன, நான் ஏற்பாடு செய்யறேன்.
1: நைனா, நைனா, என்ன இது, உயில் எழுதுறியா? உயில் எழுதுற அளவுக்கு நீ ஒன்னும் சீரியஸா இல்லையா?
4: டேய் டேய் டேய், திமிரா உனக்கு? நான் கல்யாணத்துக்கு என்ன செலவாகும்னு கணக்கு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அது உயில் எழுதுற மாதிரி இருக்கா?
2: கல்யாண கணக்கு போறியா நீ? நானும் சொத்தை பிச்சு தான் எழுதுறோம் நினைச்சிட்டேன்.
4: நினைக்க மாட்டியா பின்ன? டேய் டேய் டேய், பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா?
6: பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க, அத நான் முன்னாடி வந்து சொல்லுவோம்னு வந்தேன்.
4: யோ யோ யோ, உனக்கு ஏதாச்சும் மூளை இருக்காயா? கூடவே இருந்து அவங்கள கூட்டிகிட்டு வர வேண்டியதானே.
6: அதோ பொண்ணோட அப்பா கோவிந்தனும் அம்மா மல்லிகாவும் வந்துட்டாங்க.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வாங்க. பெண் வீட்டார் எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, நீங்க முதல்ல உட்காருங்க, காபி சாப்பிடுங்க, அப்புறம் பேசுவோம்.
7: மாப்பிள்ளைங்களை கூப்பிடுங்க,
2: ஒரு தரம் பாத்துருவோம்.
4: தாராளமா. கோபாலே, கோபாலே, அண்ணா இங்க வாப்பா.
1: வணங்குகின்றேன் தந்தையே. தாங்கள்

0: அடுத்ததாக வீரன் வந்து கூறினான், தாங்கள் அழைத்த நோக்கம் என்ன மா மன்னரே?
1: நம் நாட்டின் மீது போர் தொடுத்தார்களா எதிரிகள்?
0: நம் நாடு என்ன மரத்தில் காய்க்கும் பனங்கா மாங்கா என்று நினைத்தார்களா? நினைத்த போது அறுத்துக்கொள்ள.
1: ஓ, இவர்கள் தான் எதிரி நாட்டின் தூதுவர்களா?
0: அவர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். செவ்வாழை தோட்டத்தில் குள்ளநரி கூட்டம் போல், நடு ரோட்டிலே படம் எடுக்கும் பாம்பை போல், வீட்டுக்குள்ளே புகுந்து விட்ட ஆமை போல் என்ன தைரியம் இருந்தால் எங்களிடமே வந்து அரண்மனையில் நின்று கையிலே ஓலை கொண்டு எங்களையே போருக்கு அழைப்பாய்? நைனா, உத்தரவிடுங்கள். இந்த வாய்ப்பிழக்கும் ஓனாய், நம்மை விழுங்க காத்திருக்கும் மலைப்பாம்பு, ஊர்ந்து செல்லும் நத்தை, சுவற்றில் இருக்கும் பள்ளி, இவர்களை சும்மா விடக்கூடாது, விடக்கூடாது. நைனா, வாள் கொண்டல்ல, என் புஜ பலம் கொண்ட என் கைகளால்.
2: கைகளேன்,
0: பற்கள் போதுமே. இவர்களை கைவேறு கால்வேறு தலைவராக கடித்து குதறி விடுகிறேன்.
2: பைத்தியம்
3: யார் பைத்தியம்? நான் பைத்தியமா? கஞ்சனுக்கு காசு மீது பைத்தியம், காதலிக்கும் காதலனுக்கும் காதல் மீது பைத்தியம், தாய்க்கு பிள்ளை மீது பைத்தியம், பக்தனுக்கு கடவுள் மீது பைத்தியம், பசித்தவனுக்கு சோற்றின் மீது பைத்தியம், கவிஞனுக்கு கவிதை மீது பைத்தியம். யார் பைத்தியம்?
4: நாராயணா, ஏன் இப்படி பைத்தியம் பைத்தியம் அருளூசு மாதிரி பேசுறாரு? இவர் யாரு?
5: அவர் தாங்க உங்க பெரிய லூசு.
6: இல்ல, பெரிய மாப்பிள.
7: என்னது இந்த பைத்தியமா? இவனுக்கா கல்யாணம்?
5: போனா போது, விடுங்க.
7: அதுக்காக
4: ஒரு முழு லூசா தேடிட்டு போக முடியுமா?
8: யார் எங்க அண்ணாத்தி அரலூசுன்னு சொன்னது?
4: இவர் இவர் யாருங்க?
5: இவரு தாங்க உங்க சின்ன மாப்பிள்ள.
7: என்னது இந்த குடிகாரனா?
8: என்னதே, நீங்க பத்து பேர் வந்துட்டா நாங்க பயந்துருவோமா?
7: பத்து பேரா? நாங்க வந்திருக்கிறதே ரெண்டு பேரு.
5: அது ஒண்ணு இல்லைங்க, பொதுவா குடிச்சா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டா தெரியும், இவனுக்கு அஞ்சு அஞ்சா தெரியும். ஐ ரெண்டு பத்து, கணக்கு சரியா போச்சு. இல்ல,
8: நான் குடிச்சிட்டு வளர்றேனா? என்ன மாதிரி ஸ்டெடிய யாரும் கிடையாது, தெரியும்ல?
4: என்ன
8: கொஞ்சம் பிடிச்சிக்க. ஏய், குடிச்சிட்டு வளர்றேன்னு எவன்டா சொன்னது? அதான் இந்த சைடு அஞ்சு பேர் நிக்கிறீங்க, அந்த சைடு அஞ்சு பேர் நிக்கிறீங்களா?
4: என்ன துல்லியமா கணக்கு போடுறாயா? இன்னைக்கு எவன் முகத்துல முழிச்சனோ இவங்க கிட்டக்க வந்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்.
8: அங்க என்ன புலம்புல குடிகாரனா? உனக்கு அவ்வளவு இலக்காரமாயி போச்சா? நேத்து நடு ரோட்ல நான் ஃபுல்லா அடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு லாரிக்காரன் வந்தான் பாரு. ஒதுங்கலான்னு நினைக்கும் போது 5 லாரிக்காரனுங்க ஒன்னா வந்துட்டானுங்க. எனக்கு வந்தது சுருன்னு ஒரு கோபம். நான் ஒதுங்கனா அப்படியே நட்டூர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். டமால்னு வந்து பக்கத்துல சட்டையன் பிரேக் போட்டு அந்த லாரிக்காரன் இறங்கி வந்து என் கைய புடிச்சு ஓரமா கொண்டு போய் விட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது?
6: லாரிய உன் மேல ஏத்தி கொல்லாம இருந்தாரு, அவனும் குடிச்சிட்டு வந்திருப்பான்.
8: ஐயோ நைனா, நீ எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேச. அது இல்ல நைனா, அந்த அளவுக்கு இந்த வேர்ல்டுல குடிகாரனுக்கு மரியாதை
4: இருக்குது. குடிக்கிறதுக்கும் குடிகாரனுக்கும் குடும்பமே எப்படி ஒரு இலக்கணம் எழுதுது பாரு.
8: ஹலோ பொண்ணு வீட்டுக்காரே, கொஞ்சம் ஊருக்காக்கதா? நான் ஊருக்கா தானே கேட்டேன், உன் வீட்டு சொத்தியா கேட்டேன். ஆணும் அலமாரி மாதிரி வாய திறக்கிற, இது வேலிக்காவாது. மகாராஜா வா, கைட்டிக்கலாம்.
7: ஏங்க, நல்ல மாப்பிள்ள வீட பாத்தீங்க, ஒருத்தன் பைத்தியக்காரன், இன்னொருத்தன் குடிகாரன். இவங்களுக்கு என் பொண்ணுங்களை கல்யாணம் செய்து கொடுத்து என் பொண்ணுங்க வாழ்க்கைய கெடுக்க போறீங்களா?
4: நாராயணா, நீ இப்படி வா. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என் பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைங்களா பாருங்கன்னு தானே சொன்னேன். இப்படி மோசமா பார்த்து வச்சிருக்கேயா?
5: அது வந்துங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி ஆகும்னு. நான் ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. இதுல என் நண்பன் துரைசாமியை பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு.
7: அதுக்கு நாங்க என்னங்க செய்ய முடியும்? அவரு பிள்ளைங்களை சரியா வளர்க்கலன்னா அது யார் தப்பு? அது அவரோட தப்பு.
6: நாராயணா, இத சொல்றதுக்கா இவங்களை கூட்டிட்டு வந்த?
5: நீங்க கவலைப்படாதீங்க, கல்யாணம் செஞ்சு வச்சு அவங்க குடியும் குடுத்தனும் ஆயிடுவாங்க, எல்லாம் சரியா போயிடும்.
4: யோ, ஏற்கனவே பசங்க குடியோட இருக்காங்க, என்னையா சரியா போயிடும்? இப்படிப்பட்ட பசங்கன்னு தெரிஞ்சும் நீ எங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சல? உன்னை என்ன செய்யறது இல்ல. இந்த பார், உன் பொண்ணுங்களா இருந்தா இவங்களுக்கு நீ குறிப்பியா? எங்க வீட்டு பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா?
6: கொஞ்சம் பொறுமையா எதையும் பேசி தீர்த்துக்கலாமே.
4: இதுல பேசி தீர்த்துக்க என்னங்க இருக்குது? கை புண்ணை பாக்குறது கண்ணாடி வேணுமா?
7: பொம்பளை இல்லாத வீடு இங்க போய் என் பொண்ணுங்களை கொடுத்தா சரியா வருமா? ஒரு தாய்க்காரி வீட்டுல இருந்தா இதுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்டம் போடுமா? என் வீட்டுக்காரர் கிட்ட அப்பவே சொன்னேன், அவர் தான் கேக்கல. வேண்டாங்க இந்த சம்பந்தம். இந்த பாருங்க, தன்னோட பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த தெரியாம, குடும்பம் நடத்த முடியாம தள்ளி வச்சவரு தன் பிள்ளைங்களை எப்படி வளர்த்திருப்பாரு? அந்த

0: நீங்களும் அப்பன போல தன் பொண்டாட்டி தள்ளி வைக்காதுன்னு என்ன நிச்சயம்?
1: அதுக்கு நான் உத்தரவாதம்.
0: இங்க பாருங்க, நம்ம பொண்ணுங்களுக்கு வேற இடம் பாப்போம். இந்த சம்பந்தமே தேவையில்லை. வாங்க போலாம்.
2: ஆமா ஆமா, புறப்படுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்.
3: துரைசாமி, ஏதோ கல்யாணம் செஞ்சா இவனுங்க திருந்துவானுங்கன்னு பார்த்தேன். ஜென்மத்துக்கு இவனுங்க திருந்த மாட்டானுங்க. நான் அவமானப்பட்டதுதான் மிச்சம். நான் வரேன்.

0: டேய் சுந்தரம், நாம நினைச்சபடியே கல்யாணத்தை நிறுத்திட்டோம்ல?
1: நாம போட்ட போல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க துண்டா காணும் துணி காணும்னு ஓடியே போயிட்டாங்க. அண்ணாத்த,
0: இனிமே நைனா நமக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு பாக்கலாம். ஆமா, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், நைனா எங்கடா காணும்? சுந்தரம் நீ வெளியே போய் பாரு, நான் உள்ள போய் பாக்குறேன்.
1: சரிண்ண.
0: சுந்தரம், நைனா வீட்டுல எங்கேயுமே காணும்டா.
1: என்ன சொல்றீங்க, நைனா வெளியிலயும் காணும?
0: எங்க போயிருப்பாரு? என்ன, இங்க என்னமோ பேப்பர் இருக்கு.
2: போதும், பிள்ளைகளால் பட்ட துன்பம், வாழ்க்கை கசந்து விட்டது. என் முடிவை நான் தேடிக்கொள்கிறேன். யாரும் என்னை தேட வேண்டாம்.
1: அட கடவுளே,
0: என்னடா இது? நாம ஒண்ணு நினைக்க வேற விதமா நடந்து போச்சு.
1: அண்ணே, நாம கொஞ்சம் ஓவரா நடிச்சிட்டோமோ, இப்படி விபரீதமா ஆயி போச்சே.
0: ஆமாண்டா சுந்தரம், நாம அதிகமா தான் நடிச்சிட்டோம் நினைக்கிறேன். நம்ம அப்பாவை திருத்தணும் நாம நடிச்சது, இப்போ அவரையே நம்ம இழந்துருவோம் பயமா இருக்குடா.
3: என்னது, நீங்க நடிச்சீங்களா?
0: மாமா,
3: நீங்க ரெண்டு பேரும் பேசினத உங்க பின்னாடி இருந்து முழுசா கேட்டேன். அப்போ நீ பைத்தியமாவும் அவன் குடிகாரனாவும் இருந்தது வெறும் நடிப்பா? என்னால நம்பவே முடியலையே. எதுக்கு இந்த மாதிரி நடிச்சு ஊர்ல கெட்ட பேர் வாங்கி உங்க அப்பா மரசை நோகடிச்சீங்க? கோபால், நீ தெளிவா பேசுற, ஆக நீ பைத்தியம் இல்லைன்னு தெரியுது. ஆனா உன் தம்பி பாட்னு கையுமா இருக்கானே, அவன் குடிகாரம் இல்லைன்னு எப்படிப்பா நம்புறது?
1: மாமா, பாட்டில் என்னமோ பிராந்தி பாட்டில் தான், ஆனா அதுல இருக்கிறது பிராந்தி இல்ல, வெறும் கலர் தான் மாமா. வேணும்னா கொஞ்சம் குடிச்சு பாருங்க.
3: ஆமா, வெறும் கலர் தான், அது சரி. எதுக்கு உங்க அப்பனை இப்படி படுத்தணும், அதானே எனக்கு புரியல.
0: காரணம் இருக்கு மாமா. சில வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்து எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு துரத்திட்டார்.
3: அப்படியா?
0: அதுக்கப்புறம் எங்க அம்மா எத்தனையோ முறை வந்து அப்பா கிட்ட கெஞ்சினாங்க, என்னையும் என் பிள்ளைங்களையும் பிரிச்சிடாதீங்கன்னு. ஆனா அம்மாவை வீட்டுல சேர்க்காம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அப்பா அடிச்சு துரத்திட்டேன். இப்போ யாருமே இல்லாத அனாத மாதிரி அவங்க தம்பி வீட்டுல சோத்துக்கு கையேந்திட்டு இருக்காங்க எங்க அம்மா.
1: நாங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட சண்டை போட்டு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், ஆனா அவரோட பிடிவாதத்தை விடவே இல்லை. உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்தா நான் தற்கொலை செஞ்சுப்பேன் அப்படின்னு எங்களை மிரட்டினாரு.
0: கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரலாம். ஒரு பாவம் அறியாத பிள்ளைங்களையும் அவங்க எதிர்காலத்தையும் அவங்க நினைச்சு பார்க்கணும். அப்பா அம்மா பிரிஞ்சிட்டா பிள்ளைங்க இந்த சமூகத்துல எப்படி மதிப்பா உயர்வா இருக்க முடியும்? பிள்ளைங்களுக்கு திருமணங்கிற காலத்துலதான் இந்த அப்பா அம்மா பிரச்சனை பூதாகரமா இருக்கும். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு குடும்பம், வந்த பாசம், இது மேலாம் விருப்பம் வருமா? வெறுப்பு தான் வரும். இந்த நிலைமை எனக்கும் என் தம்பிக்கும் வரக்கூடாது. எங்களுக்கு அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணோம்.
1: பிள்ளைங்களால கொஞ்சம் கொஞ்சமா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மனசு நொந்து பெத்த தாய் இருந்தா பிள்ளைங்க இப்படி ஆகி இருப்பாங்களான்னு மனைவியோட அருமையை புரிய வைக்கத்தான் நாங்க இப்படி நடிச்சோம்.
3: உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. பெத்த அம்மா அப்பா சேர்ந்து வாழணும்னு தங்களையே இழிவுபடுத்திக்கிட்டு அது மூலம் அவங்க மனம் திருந்தணும்னு நினைச்சீங்க பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்ப்பா.
0: அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இப்ப அப்பாவை காணுமே அதான் ரொம்ப கவலையா இருக்கு.
3: கவலைப்பட வேண்டாம், உங்க அப்பாவை பார்த்துட்டு தான் நான் இங்க வரேன்.
1: மாமா என்ன சொல்றீங்க?
3: ஆமாப்பா, உங்க அப்பா என் வீட்டுக்கு வந்து உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு. அது மட்டும் இல்ல, லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டாராம். அதை பார்த்து நீங்க திருந்தணும்னு நீங்க நினைச்சபடி உங்க அப்பா கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு தாய் வீட்டில் இருந்திருந்தா தன் பிள்ளைங்க கெட்டு போயிருக்காதுன்னு என்கிட்ட சொன்னான். உடனே போய் உங்க அம்மாவை கூட்டி வர ஊர் கிளம்பிட்டார். உங்க அப்பாவை பஸ் ஏற்றி விட்டு

0: தான் நான் இங்க வரேன்.
1: உண்மையாவா சொல்றீங்க?
0: ஆமா
1: மாமா, இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
2: இந்த வீட்டுக்கு எங்க அம்மா வர போறாங்களா? இந்த விஷயம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மாமா.
1: சுந்தரம், அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்த உடனே பெரிய பெரிய விழாவே கொண்டாடுங்கடா.
3: கோபால், அப்படியே உங்க ரெண்டு பேரோட கல்யாண நிச்சயத்தையும் நடத்திடுவோம்.
1: எப்படி மாமா, அது முடியுமா? அது
3: ஆமா, ரொம்ப கோபமா போயிருக்கிற பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட போய் நான் நடந்த விஷயங்களை சொல்ல போறேன். அப்பாவை திருத்த ரெண்டு பிள்ளைங்களும் இப்படி நடிச்சாங்கன்னு சொன்னா அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஆக உங்க கல்யாணத்தை நடத்துறது ஏன் பொறுப்பு.
1: ரொம்ப நன்றி மாமா. சுந்தரம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடத்துற விழா அருமையான விழாவா இருக்கணும்.
2: என்னடா சீலா அண்ணே, இப்படி செஞ்சா என்னண்ணே? அப்பாவுக்கு 60 வயசு ஆக போகுது, அதனால அப்பாவுக்கு மணிவிழா கொண்டாடிடுவோம்.
1: கரெக்ட், அதுதான் சரி. அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்த உடனே அப்பாவுக்கு மணிவிழா.

நேயர்கள் இதுவரை அப்பாவுக்கு மணிவிழா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் ஜி முருகேசன். இதில் நடித்தவர்கள் என் வி நடராஜன், இளங்கோ குமணன், பாம்பே கண்ணன், வி கிருஷ்ணமூர்த்தி, தனசேகரன், ஆர் ஜெயகோபால், சுமதி ஸ்ரீ, எம் எஸ் ராஜாமணி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நிகழ்ச்சி அமைப்பு ராமசுவாமி சுதர்சன்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: நேரம் 8:40.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।

0: பாபு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.
1: என்ன சொல்ல என்ன சொல்ல.

சுசீலாவின் குரலில் ஒழிக்கவிருக்கும் பாடலின் படம் இருளும் ஒளியும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் கோகுலத்தில் சீதை இந்தியன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. முதலில் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இந்தியன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது இரவின் மடியில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं किरण शर्मा।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிஐடி சங்கர், தரிசனம், வீட்டுக்கு வீடு திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி தரிசனம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை தரிசனம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரில் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பில்லா, ஜானி, வறுமை நிறம் சிவப்பு ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக பில்லா படத்திலிருந்து பாடல்கள்.
2: கோயில் சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும்
1: ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
2: வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் ஓஹோ

பேரே சேத்தா. பல கதைகள் சொல்லுவாங்க, யாரு சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இப்ப சொன்னேன்.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள்

நாள் என்ன பொழுதென்ன, நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன, நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன.

நேர்கள் இதுவரை பில்லா படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி ஜானி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இதுவரை ஜானி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி வறுமையின் நிறம் சிவப்பு படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

முடியும். தனனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை உலகம்.

0: நேரம் 3:10. ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம். இந்த நிகழ்ச்சியில் பண்டிட் சோட்டா கந்தர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். தொடர்ந்து உஸ்தாத் ஜாகிர் ஹுசைனின் உஸ்தாத் ஃபசல் குரேஷி அவர்களோட தபலா இசை இடம்பெறும்.
1: பண்டிட் சோட்டா கந்தர்வ துவாரா பிரஸ்துத் ராக துர்கா. விலம்பித் கயால் ஏக் தால் மே நிபத் ஹே அவர் கயால் கே போல் ஹே ஹே க்வாஜே மோஹே உத்தின் தும் தோ பீரோ கே பீர். துத கயால் ஏக் தால் மே நிபத் ஹே அவர் கயால் கே போல் ஹே ஹரி ஹர பிரம் மலேப. ஆப்கே சாத் ஹார்மோனியம் பர் ஹே பால் மாட்டே, தபலே பர் ஹே விட்டல் க்ஷர் சாகர் அவர் வயலின் பர் ஃபையாஸ் ஹுசேன். ஸ்ரோதாவோ ஐயே சுந்த ஹே பண்டித் சோட்டா கந்தர்வ துவாரா பிரஸ்துத் ராக துர்கா.

0: Lebanon's president-elect was assassinated in Beirut. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை.
2: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில், சரசி

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக சீர்காழி கோவிந்தராஜன் டி ஆர் மகாலிங்கம் பாடியுள்ள பாடல் படம் அகத்தியர்.